சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது தாங்க கற்றுக்கிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமைலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க, அதே நேரத்தில் இங்கே வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க, நண்பர்கள் கூட சில நேரங்களில் நல்ல வழிகாட்டுதல சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம், அதை நம்ம கவனத்திலே வச்சுக்க மாட்டோம். நேரத்தை மதிக்கணும், உடல் நலத்தை கவனிக்கணும், உறவுகளை பாதுகாக்கணும்னு பல போதனைகள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே அருமை எப்பன்னு நம்மளுக்கு புரியாது. அதோடைய இழப்பு ஏற்படும் போது தான், தோல்வியை சந்திக்கும் போது தான், ஒரு உறவுடைய விலகும் போது தான், அந்த பாசத்தை இழக்கும் போது தான் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த போதனையுடைய அற்புதம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சுருக்கமாக சொல்லுன்னா, மழை பெய்யும் போது குடை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க, ஆனால் போகலை அப்படின்னா குடையுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தால் தான், சில அந்த அனுபவங்களை பெற்றால் தான் கண்டிப்பாக அந்த போதனைகளுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது, இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இன்றைக்கி நாள் அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவில் தங்கம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது? இந்தியாவில் தங்கம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4 இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாங்காய்க்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களாக இருப்பீங்க? எனக்கெல்லாம் மாங்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த மாங்காய் சம்மர் சீசனில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ நேற்று கூட எங்கள் வீட்டில் வந்துட்டு மாங்காய் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுமா? மாங்காயில் வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே வந்துட்டு நிறைஞ்ச ஒரு அருமையான கோடைக்கால உணவாக தாங்க இந்த மாங்காய் இருக்குது. இது செரிமானத்தை மேம்படுத்துறது, அதுக்கப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறது, உடல் வெப்பத்தை தணிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு பல ஆரோக்கியத்தோடு சேர்த்து இதய ஆரோக்கியத்தையுமே காக்கிறது, அது மாதிரியான மருத்துவ குணங்கள் கொண்டதாக வந்துட்டு இந்த மாங்காய் இருக்குது. இதில் வந்துட்டு ஜீரண சக்தி மற்றும் மலச்சிக்கல் இதெல்லாமே வந்துட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கோடை வெப்பத்தை இது கொஞ்சம் தணிக்கும், கல்லீரல் ஆரோக்கியமாகும், அது மட்டும் இல்லாமல் ரத்த கொதிப்பு மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பசியின்மை, அதாவது மாம்பிஞ்சுங்களை வெயிலில் காய வச்சு உணவோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசியின்மை குணமாகும். நம்மளுக்கு வந்து பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அது வந்துட்டு குணமாகும், நேர நேரத்துக்கு கரெக்டாக பசிக்கும். அதனால் மாங்காயுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் மாங்காய் சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்குமே வந்துட்டு அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 48 ரூபாய், வால் கத்தரிக்காய் 48 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 46 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 44 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 86 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 84 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 85 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைப்பழம் 45 ரூபாய், தேன்வாழை 45 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, ததக்காப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், இது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடா.
4: என்ன மச்சான், லவ்வா?
3: அட, லவ் இல்ல மச்சான், டீயே. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
4: மச்சான், நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
3: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
4: அதுவா?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா மின்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துட்டு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்னென்ன இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னா, கருப்பூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கருப்பூர், கரும்பாலை, தேக்கம்பட்டி, செங்கரடு, மேட்டுப்பதி, புதூர், சங்கீதப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, காமலாபுரம், எட்டிக்குட்டப்பட்டி, கருத்தானூர், சக்கரச்செட்டிப்பட்டி, செக்காரப்பட்டி, புளியம்பட்டி, நாரணம்பாளையம், குள்ளநாயக்கன்பட்டி, ஆனைக்கவுண்டம்பட்டி, ஹவுசிங் போர்டு, மாங்குப்பை, சாமிநாயக்கன்பட்டி, செல்லப்பிள்ளைக்குட்டை, வெத்தலைக்காரனூர், கோட்டக்கவுண்டம்பட்டி, மாமாங்கம், சூரமங்கலம் ஜங்ஷன், ஐந்து ரோடு, குரங்குச்சாவடி, நரசோதிப்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, பாரதி நகர், சீனிவாச நகர், ரெட்டியூர், நகரமலை அடிவாரம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நங்கவள்ளி துணைமை நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நங்கவள்ளி, குட்டப்பட்டி, சீரங்கனூர், பூசாரிப்பட்டி, வனவாசி, சோரகை, மல்லிக்குட்டை, குள்ளானூர், வேரக்கல், மானத்தால், அரியாம்பட்டி, செல்லக்கல், சூரப்பள்ளி, குப்பம்பட்டி, பழக்காரனூர், மாதநாயக்கன்பட்டி, ஓலைப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாலே உங்களோட வேலையிலேருந்து முடிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது மசாலா அரைக்கணும் இல்லை ஏதாவது மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது இல்லை ஃபோனுக்கு சார்ஜ் போடனா எல்லாமே டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜருடைய குண்டு கூலி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம நிலை என்னான 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ரெண்டு இடங்களுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, மல்லியக்கரை துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணியாளர் காரத்தினால மல்லியக்கரையில் கருத்தராஜாபாளையம், அதுக்கப்புறமா ஈச்சம்பட்டி, சீலியம்பட்டி, கீரிப்பட்டி, கந்தசாமி புதூர், தலையூத்து, அரசநத்தம், கோபாலபுரம், களரம்பட்டி, ஆரன்பாளையம், மத்துரூட்டு, விஜி புதூர், பூசாலியூர், விபிக்குட்டை, சிங்கிலியன் கோம்பை, நாகப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டூர், ஆர்எஸ் மற்றும் மேச்சேரி துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன் குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேச்சேரி, சூரியனூர், நெத்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிக்குந்தம், பள்ளிப்பட்டி, அதுக்கப்புறமா ஆண்டிக்கரை, பொட்டநேரி, கூணாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, மேட்டூர் ஆர்எஸ், கருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரனூர், கூனூர், மடத்துப்பட்டி, கூளையூர், கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்பூரெட்டியூர், அதுக்கப்புறமா சின்னக்காவூர், தாளையூர், தொட்டில்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலைகள் எல்லாத்துமே டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் முட்டையுடைய விலை நிலவரம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,000 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,12,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 265 ரூபாயாக, வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 2,65,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோட விலை 5.80 காசுகளாக இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம், வெள்ளி மற்றும் முட்டையோட விலை நிலவரங்கள் எப்படி இருக்க போகுது. இதே மாதிரி இதுக்கு போகலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ முட்டையோட விலை 5 காசுகள் அதிகமாக இருக்குது, 5.80 காசுகளாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்னைக்கு 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் 8:30 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதிகளில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னும், இதுக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம் உபாசி, சோலையார், சின்கோனா, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது அப்படின்னும், கடலோர கர்நாடகாவிலிருந்து கடலோர ஆந்திரா வரைக்குமே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது, அதனால தமிழகத்தில் சில இடங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, மழை அதிகமாக வரப்போகுதா இல்லை இதே மாதிரி தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மேட்ரோனியுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.82 அடியாகவும் நீர் இருப்பு 41.77 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 760 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, கிட்டத்தட்ட 4000 வரைக்குமே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ ரொம்ப கம்மியாகி வெறும் 760 கனஅடி அப்படி மாதிரி தான் நீர்வரத்து இருக்குது. நீர் திறப்பை விட இப்போ நீர்வரத்து கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையாவது நீர்மட்டம் மற்றும் நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது, நீர்வரத்து வந்துட்டு அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்தோடைய யாரு அவ எங்கிருக்கா அந்த சாங் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்னொரு அப்டேட்மே இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட தமிழகம் முழுக்கவுமே இன்றைக்கி வெயிலுடைய தாக்கம், அதாவது இன்றைக்கி மழையோட தாக்கம் அதிகமாக இருந்தாலுமே வெயிலுடைய தாக்கமும் அதே நேரத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கடலூரில் 105.3 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் மாவட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் அதிகபட்சமாக 105.3 டிகிரி பாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவாகி இருக்குது. பகல் முழுக்கவுமே அனல் காற்றுமே வீசியிருக்குது. வெப்ப காற்றினால் வாகனங்களில் செல்லக்கூடியவங்களுக்கு அவதியுமே ஏற்பட்டிருக்குது. வீட்டுக்குள்ளார புழுக்கத்தின் காரணமாக குழந்தைகள் அவதிப்பட்டிருக்காங்க. கடந்த 3ஆம் தேதி 100 டிகிரி, நேற்று முன்தினம் 104 டிகிரியாகவும் வெப்பம் பதிவாகி இருக்குது. ஆனால் அதிகபட்சமாக நேற்று 105.3 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெனங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, குகை, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் இடத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் இது, இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் இது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலை மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
5: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: இப்போ இந்தியாவுக்கு இப்போ மேலும் உலக யோகாசன போட்டியில 40 தங்கம் கிடைச்சிருக்குது. அப்படி மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்துட்டு இந்தியாவுக்கு இப்போ 40 தங்கம் கிடைச்சிருக்குது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி முதல் சீசன் நடந்துட்டு வந்துட்டுருக்குது. இதில் 70 நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இந்தியா சார்பில் 122 பேர் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பெண்களுக்கான

பார்வேர்டு பெண்ட் அப்படிங்கிற இந்த போட்டியில் சீனியர் பி பிரிவில் 43.50 புள்ளிகளோட முதலிடம் பிடித்த இந்தியாவுடைய ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்காங்க. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கொத்தனாருடைய மகளான ரிது மண்டல் 20 வயசாவது இவங்களுக்கு வந்து தன்னுடைய 2வது தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொடரில் 2 தங்கம் வென்ற முதல் இந்தியராகவும் இவர் இருக்கார். ஏற்கனவே இவர் கேலோ இந்தியா யூத் அப்படிங்கிற இந்த போட்டி வந்து சென்னையில் நடந்திருக்குது. இந்த போட்டியில் கேலோ இந்தியா பல்கலை சார்பாக விளையாட்டில் ஒரு கிலோ தலா ஒரு வெண்கலம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்குமே 40 தங்கம் 8 வெள்ளி 2 வெண்கலம் அப்படின்னு மொத்தமாக 50 பதக்கங்களோட முதல் இடத்தில் இந்தியா இருக்குது. அடுத்த 2வது இடத்துல ஜப்பான், அடுத்த இடத்துல சிங்கப்பூர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் 3 தங்கம் 10 பதக்கங்களையும் சிங்கப்பூர் 2 தங்கம் 6 பதக்கங்களையும் வந்து ஜெயிச்சு 2 மற்றும் 3 இடங்களில் இருக்காங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தேவி. அவங்க வந்துட்டு கள்ளப்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேவி அக்கா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயங்களும் அச்சு பண்ண நினச்சிக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சு பண்ண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய மிட்டாமிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மலாம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய கோயிலுக்கு, திருச்செந்தூர் அப்புறமா இந்த மாதிரியான பழனி இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம்னா ஸ்பெஷல் தரிசனம் வாங்குவோம் இல்லையா. அந்த ஸ்பெஷல் தரிசனத்துக்கு இனிமே ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறீங்க, பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஸ்பெஷல் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கக்கூடிய அறைகளுக்குமே முன்பதிவு தேவை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர், சமயபுரம், திருத்தணி, ராமேஸ்வரம், மருதமலை, ஸ்ரீரங்கம் உட்பட பல கோயில்கள்லையுமே தேவஸ்தானுக்கு சொந்தமான பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் இருக்குது. அங்கே வந்துட்டு அறைகளை ஆன்லைன் மூலமாக நீங்கள் முன்பதிவு செய்யக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுமையாக நடைமுறைக்கு வரல, இப்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது தரிசனத்துக்கு முன்பதிவு செய்யக்கூடிய திட்டத்தை துறை அமைச்சர் அவர்கள் வந்துட்டு ரமேஷ் அவர்கள் வந்துட்டு அமல்படுத்த உத்தரவிட்டிருக்காரு. அதே மாதிரி தேவஸ்தான அறைகளில் தங்குவதற்கும் ஆன்லைன் முன்பதிவு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்படி என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல எளிய பக்கம் பழக்கமாக தோன்றினாலுமே அது நம்ம உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குது அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம உடம்புக்கு வந்துட்டு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குறது மட்டும் இல்லாமல் நைட்டில் 7-8 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் உடல் வந்துட்டு லேசான நீர் வறட்சிக்கு உள்ளாகுது. அதை சரி செய்கிறதுக்காகவும் உடலை சுத்தப்படுத்துறதுக்காகவும் காலையில் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஒலிபரப்பாகக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேளுங்க நாகராஜ் அவங்களோட. உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடான பல விஷயங்கள், அதுக்கப்புறமா மூத்தருடைய ஆரோக்கிய முத்துக்கள், டாக்டர்ஸோட அட்வைசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க.

மற்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நாகராஜ் அவங்களோட அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்கள் செயலஞ்சலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சேலத்தில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சார்பில் சேலம் 4 ரோடு சாமுண்டி வளாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வர 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைமே நடக்க இருக்குது. இதில் தங்கத்தோடைய விலை கணக்கிடக்கூடிய முறை, கொள்முதல் செய்யக்கூடிய முறை, உரைகளில் தங்கத்துடைய தரம் அறிதல், கடன் தொகை வழங்கக்கூடிய முறை, ஹால்மார்க் தரம் அறியக்கூடிய விதங்கள் பற்றி பயிற்சி அளிக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 18 வயது நிரம்பி இருக்கக்கூடியவராக இருக்கணும். குறைஞ்சது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இரு பாலருமே நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான வயது வரம்பு எதுவுமே கிடையாது. பயிற்சியுடைய இறுதியில் இந்திய அரசு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி முடித்தவங்க தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள், நகை வியாபார நிறுவனங்கள், நகை அடகு நிதி நிறுவனங்கள், நகை மதிப்பீட்டாளராக வந்துட்டு பணியில் சேரலாம் அப்படின்னும், அதே மாதிரி சுயமாக நகை அடமான கடை நடத்த தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேர விரும்பக்கூடியவங்க 3 மார்பளவு புகைப்படம், முகவரி, கல்விச் சான்றிதழ்களோட பயிற்சி கட்டணம் 8500 ரூபாய் செலுத்தணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 9443728438 அப்படிங்கிற இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி தெரிவிக்கலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா ஹரீஷ். அவங்க வந்துட்டு ஓமலூர் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஹரீஷ். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபா போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள் வரணுமோ அந்த வெற்றிகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல, வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9788770178 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் வெளியே வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோடைய விலை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதோடைய விலை சரியறதுக்கு 2 மாதங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம், வாழப்பாடி, பனமரத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. அதுபடி வெயிலுடைய தாக்கத்தினால சின்ன வெங்காயம் கருகி மகசூல் பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால வரத்து குறைஞ்சி விலை உயர்ந்துட்டு வந்துட்டுருக்குது. தற்போது உலக சந்தையில் கிலோவுக்கு 50,000 ரூபாய், வெளிமார்க்கெட்டில் 80 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதாவது உலக சந்தையில் 50 ரூபாய்க்கும் வெளிமார்க்கெட்டில் 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த நிலையில் சின்ன வெங்காயம் நாற்று உற்பத்தியை விவசாயிகள் தொடங்கியிருக்காங்க. அறுவடைக்கு அப்புறமா அதிக வரத்து அதிகரிக்கும் அப்படின்னும், இதனால 60 நாட்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு சின்ன வெங்காயத்துக்கு வந்துட்டு விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. புது வெங்காயங்கள் விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் விலை குறையும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது, இந்தியாவில் தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கர்நாடகா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் வந்து, ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, காவியா, தினேஷ், மாரிமுத்து, தனேஷ் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டத்தை விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாப்பா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த 2 மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட்டு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து டல்லாக தான் போகும். டல்லான மாதிரி நீங்கள் ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் லீவ் முடிச்சுட்டு திங்கக்கிழமை வந்து இப்படி உட்காந்து பேசுறதை நினைக்கிறப்ப எனக்கும் டல்லாக தான் இருக்கும், கேட்கறதுக்கு உங்களுக்கும் டல்லாக தான் இருக்கும். ஆனால் அந்த டல்லாம் போக்குற மாதிரி இன்னைக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த சொல்லுவேன். அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் இன்னொரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்தில் இருந்து பேசுறேங்க.
0: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா, கேக்குதா?
1: கேக்குது.
0: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்ன போதும், அடுத்து சொல்லவா? பகல்.
1: நகல்.
0: நகல், ஓகே. திடம். திரும்ப இம்மிலே வந்துருச்சு.
1: சூடம்.
0: சூடம், சூப்பர் சூப்பர் மாணிக்கம்மண்ணா, அருமையால அன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்மண்ணா கால் பண்ணி சிறப்பா சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி மாணிக்கம்மண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்களும் யாராவது இன்னைக்கு வாகை சுடவால விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பாக்குறேன் கூட ஜாலியா விளையாடலாம். இன்னைக்கான விளையாட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான பேர் தான் வச்சிருக்கேன். பொதுவாக இந்த பேர் தான் வைப்பேன், வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிற பேர் தான் வச்சிருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு, இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக அன்னைக்கான இந்த வார்த்தை விளையாட்டை பேசிகிட்டே விளையாடலாம் மக்களே. அதே மாதிரி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் வாகை சூடவா நிகழ்ச்சியில. அதாவது பாருங்க, ரைமிங்காக வருது வார்த்தை வாகை சமல்ல. இன்றைக்கி நம்ம வார்த்தை விளையாட்டில் என்ன விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. அதாவது எப்படின்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு இது சொல்லுவேன், ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அந்த ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னொரு வார்த்தை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நல்லாவே நார்மலா பிரைட் தெரியுது, என்னன்னு தெரியல.
1: நார்மலா பிரைட் தெரியுது, என்னன்னு தெரியலையா?
2: ஆமா, பிரைட் பிரைட்டா தான் இருக்குது, ஆனா நார்மலா தான் இருக்குது.
1: சூப்பர் சூப்பர்.
2: மழை வருமானு தெரியலையா?
1: ஆமா பாட்டி. சரி பாட்டி, நீ நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா?
2: ஓசையில முடிகிற விளையாட்டு.
1: ஆமா, விளையாண்டுருவோமா? உங்களுக்கான ஓசை என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண், கடல்,
2: மடல்,
1: பெருமை,
2: சிறுமை.
1: ஓகே ஓகே பாட்டி, அற்புதமா இல்லாண்டிங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
2: சரி சாமி, நேற்று ரெண்டு பாட்டு சொல்லியிருக்கேன்.
1: நீத்தா?
2: ஆமா, நேற்று அரட்டை இறங்கத்துல சொல்லியிருக்கேன்.
1: அரட்டை இறங்குமா?
2: நம்மளோட நாகராஜன் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு சிறப்பான பாட்டு சொல்லி என்னோட பாட்டு சொல்லியிருக்கேன் சாமி.
1: சரி பாட்டி.
2: நான் சொல்லலையா, எழுதி இருக்கும் பாருங்க.
1: சரி பாட்டி, கேட்டுக்கிறேன்.
2: ஒரு மெலோடிய சாங்கும் ஒரு புது பாட்டும் ஒன்னு சொல்லியிருக்கேன்.
1: சரி சரி பாட்டி. சரிங்க,
2: பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பாட்டு வெளியில விட்டுருக்கீங்களா? இருக்குது.
1: ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பரா விளையாண்டிங்க பாட்டி, ரொம்ப நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனோட உங்களுக்காக ஒரு சூப்பரான சமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
4: என்ன மச்சான், லவ்வா?
3: அட லவ் இல்ல மச்சான், டீயே. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
4: மச்சான், நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒன்னு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
3: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
4: அதுவா? கரண்டி மச்சான்.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சிறப்பான சூப்பரான சமையான அற்புதமான அசத்தலான வேற லெவல் விளையாட்டு தான் நான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம்னா அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அந்த ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னொரு வார்த்தையை சொல்லுவீங்களா. இதான் அன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7010 78 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட ஜாலியாக பேசி விளையாடலாம். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787 7010 78 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம் இன்றைக்கான இந்த வார்த்தை விளையாட்டை. இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சொன்ன எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அதே நம்பர் தான் 9787 7010 78 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக அன்பான நேயர் ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
4: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 கலை செல்விங்க.
3: அது எங்க சொல்ல முட்டிங்களே நினைச்சேன். கலை செல்விங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை விளையாட்டு என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையில முடியற மாதிரி நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லணும் சரிங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை அரண்மனை. இயற்கையிலிருந்து ஆரம்பிக்க கூடாது, ஈல இருந்து ஆரம்பிக்க கூடாது, ஈல முடியற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுங்க. சூப்பர் அக்கா. அடுத்து மரம்.
4: கயல்.
3: சூப்பர் சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையா விளையாண்டு ரொம்ப நன்றி அக்கா.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எப்போ உங்களுக்காக குண்டுமல்லி பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அது வாக்கர் என்னுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களை. இது வாக்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால நம்ம என்ன விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையிலே முடிகிற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும், திரும்ப நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிக்கிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். அப்படிங்களா? இப்ப சூப்பர் சூப்பர் சூப்பர் அருமை. சரிங்க, சரி சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
4: விளையாடுறோம்னு
3: தெரியுமா? ஏதோ ஒரு இல்ல, ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி, ஆமாம் அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னொரு வார்த்தையை சொல்லணும்.
4: விளையாடுவோமா?
3: ஓகே. திசை. திசை. ஆ, திசை.
4: திசை.
3: பசை. பசை. சூப்பர். அடுத்து காற்று.
4: கசை.
3: இல்ல, ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அடுத்து காற்று.
4: அப்படிங்களா? காற்று. நேற்று.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து பச்சை.
4: மாற்று.
3: ஒரு வார்த்தை போதும் அண்ணா. அடுத்து பச்சை. ஆமா, சைல முடியற
4: மாதிரி.
3: இச்சை. இச்சை. சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா. நன்றி நன்றி அண்ணா. நன்றி
4: நன்றி நன்றி.
3: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக அற்புதமாக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாள் நம்ம சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சிவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமிங்க.
1: கோவிந்தசாமிங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? வெயில் மண்டை புலத்துக்கு நீங்க.
1: ஆமாண்ணா, சரியான வெயில்னா அங்க எப்படின்னா மழையா வெயிலா?
2: வேட்டை.
1: சூப்பர் அண்ணா. கருத்து
2: பருந்து.
1: பொறுப்பு. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: ஈரோடு மாவட்டத்துல இருந்து நம்ம கோயின்சாமி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மைலிய நல்ல உள்ளங்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவானுங்கள் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டில் எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.

0: நற்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போச்சு உங்களுடைய வீக்கெண்ட்லாம் தேவா?
1: எப்படி போனுச்சுனே தெரியாம போயிடுச்சுனா.
0: ரெண்டு டே வேற இல்லையா, அதனால கொஞ்சம் கேப் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஹாப்பியாவும் இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? நேற்று மழை பெய்ஞ்சா?
1: இல்லைங்கண்ணா, மழைங்களா எதுவும்
0: இல்லைங்கண்ணா. எதுவும் இல்ல, ஆர்டிஃபிஷியல் வெயில் தான்.
1: ஆமா ஆமா ஆமாங்கண்ணா. உங்களுக்கான முதல் வார்த்தை விளையாட்டு. ஓகே. புயல்.
0: இயல்.
1: கச்சை.
0: என்னது?
1: கச்சை கச்சை கச்சை
0: கச்சை. பேச்சை.
1: ஓகே. குளிர்சாதனம்.
0: மைதானம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருந்தீங்க. நன்றி அண்ணா.
0: மிக்க மகிழ்ச்சி. இந்த டே உங்களுக்கும் சூப்பரா மீட்டம். பாய்
1: பாய் அண்ணா. பாய். காட்பாடியில இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சிகள் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேன்னோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சுற்றில் இன்று
1: இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல் தினம்.
0: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 8 தேதி வேர்ல்டு ஓஷன் டே, அதாவது உலக பெருங்கடல் தினம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பசிபிக் பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைபடங்களை பார்த்துருப்போம். ஆனா இந்த பெருங்கடலுக்காகவே ஒரு தினம் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேயர்களே. இந்த உலக பெருங்கடல் தினத்தை எதுக்காக கொண்டாடுறாங்க, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த உலக பெருங்கடல் தினத்தோட முக்கிய பின்னணி என்ன அப்படின்னா, பூமியில ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துறதுக்காகவும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த நாளோட வரலாறு என்னன்னு தெரியுமா? 1992 பிரேசில் நாட்டுலதான் இதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 ஐக்கிய நாடுகள் சபை எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த ஜூன் 8 தேதிய உலக பெருங்கடல் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த உலக பெருங்கடல் தினத்துக்காக இன்னொரு முக்கியமான கருத்துமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகில் உள்ள 5 பெருங்கடல் மனித குலத்திற்கு வழங்குற எண்ணற்ற வளங்களை போற்றுறதுக்காகவும், கடல் மாசுபாடு அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்தில இருந்து கடல்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ கொஞ்ச காலமாவே கடலுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் தான். நாம சாதாரணமா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில், கவர், கப்பு, இது எல்லாமே கடலுக்கு தான் போய் சேருது. அதனால மீன்கள், ஆமைகள், கடல் பறவைகள், பல உயிரினங்கள் வந்து உயிரை இழக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம எப்படி குறைக்கலாம், சுற்றுச்சூழலை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. சோ நாமளுமே கடற்கரை அப்படின்றது சாதாரண ஒரு பீச் மட்டும்தான், நம்மளோட பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம, நம்ம கடற்கரைக்கு போகும் போதும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத குறைக்கிறதுலயும் சரி, இதன் மூலியமா வந்து நம்ம கடல் மாசுபடுறத எந்த அளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றத எல்லாருமே யோசிங்க. கண்டிப்பா யாருமே பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இயற்கை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுலயும் கடல் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்களுமே இனிமே பிளாஸ்டிக் பேக்கா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், ஒரு கப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், இது எதையுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறத குறைக்கிறது மூலியமா நம்மளோட கடல்களை நம்ம பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நம்மளோட இயற்கை வளங்களை பராமரிச்சு நாம இயற்கையோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை கொடுக்கற பயன்கள் ரொம்பவே அதிகம். சோ நம்மளுமே இயற்கையை பாதுகாத்து பராமரிச்சு இயற்கையோட இணைந்து வாழலாம் அப்படின்ட்டு நானுமே சொல்லிக்கிறேன். நன்றி.
2: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1 இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 ஒரு மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 9 வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் B+ கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி ஒரு மூணு வார்த்தைகள் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787070778 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கரன், நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சாண்ணா, நீங்கள்
8: சாப்பிட்டீங்களா?
5: சரிங்க பாஸ்கரண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? கருப்பு, காகிதம், பால்,
8: பாலா காலா,
5: பால் பால், ரெண்டுலயும் ஒரே ஒரே பால் பால். சூப்பர் சூப்பர் பாஸ்கர், நான் அருமையா நீங்க, நன்றி அண்ணா, நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா, அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையிலேயே முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள், 9787-07-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வார்த்தை விளையாட்டை விளையாடலாம். நான் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேனோ அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அந்த ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ராஜேஷ் கண்ணா, எப்படி இருக்கீங்க? நானும் ஜாலியா ஹாப்பியா இருக்கேன்னா. இருக்கோம் தெரியுமா, அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன்னா அந்த வார்த்தை என்ன ஓசையில முடியுதோ அதே ஓசையிலயே முடிகிற மாதிரி நீங்க இன்னொரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னா ஈமுல முடிகிற மாதிரி நீங்க இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லணும். விளையாடுவோமா? ஓகே. வானம்.
4: வானங்களா? ஆ, பானம்.
3: ஓகே. அடுத்து கடல்.
4: கடலுங்களா?
3: ஆமா.
4: கூடல்.
3: சூப்பர். கண்.
4: கண். மண்.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கீங்க. நன்றி அண்ணா.
4: ஆ, தேங்க் யூ தேங்க் யூ, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி அண்ணா, நன்றி
4: நன்றி. பை பை பை
3: பை. நம்ம ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துலேருந்து கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டவங்க இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த வார்த்தை விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அது வாக்கரேனுடன்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு வாகை சுடுவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தையில் என்ன ஓசை முடியுதோ அதே ஓசையில் முடிகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம்மில் இப்போ செமையான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம்மில் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்களோட கருத்து, அதாவது அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாடலோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்பரான 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் வந்து அது வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இந்த பாட்டு இந்த ஊர்லேருந்து இந்த அக்கா இந்த அண்ணா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அதனால் பாடலோட கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இன்றைக்கி வாகை சுடுவால் விளையாண்டுட்டுருக்கேன். இந்த வார்த்தை விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நீங்கள் சிலனைஞ்சு பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். உங்களுக்காக அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம சூப்பரான ஒரு விளையாட்டை தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி அந்த வார்த்தை என்ன ஓசையில் முடியுதோ அதே ஓசையிலேயே முடிகிற மாதிரி ஒரு மூணு வார்த்தைகள் இல்லை ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். நிறைய பேர் ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டுங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நம்ம வாகை சுடா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது நம்ம சோனா எஃப்எம் நிகழ்ச்சிகளில். அதனால் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நாட்டு காய்கறி விதைகளை காப்பாத்துறதுக்காக தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டு 500 ரகங்களை பாதுகாத்திருக்காராம். என்ன ஆச்சரியமான விஷயமா இருக்கு! கண்டிப்பா இத பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. கோவிட் பெருந்தொற்று காலத்துல தன்னோட மருந்து நிறுவன வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா மானாவரி, பிரதீப், வரித்தறி தக்காளி, ராட்சத பூசணிக்காய், நாட்டு கத்திரிக்காய் மற்றும் காரசாரமான மிளகாய் இந்த மாதிரி 500 அரிய வகை காய்கறிகளை காப்பாத்துறதுக்காக கிராமங்கள் மற்றும் பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிகளில் ஃபுல்லாவே பயணம் செஞ்சிருக்காரு. அவரு இந்தியா ஃபுல்லாவே விதைகளை விற்பனை செய்யறாரு. வேலூர்ல இருக்கக்கூடிய லப்பை கிருஷ்ணபுரம் கிராமத்துல ஒரு சின்ன குத்தகை தோட்டத்துல வருஷ வரிசையாய் அசாதாரணமான காய்கறிகள் வளர்க்கிறாங்க. ஒரு காலத்துல மறைஞ்சிட்டதா வந்து நம்பப்பட்ட வரிச்ச தக்காளிகள் ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் காணக்கூடிய நாட்டு கத்திரிக்காய்கள், ஒரு காலத்துல திருமணங்கள்ல பரிசளிக்கப்பட்ட 200 கிலோவுக்கும் அதிகமா எடை இருக்கக்கூடிய ராட்சத பூசணிக்காய்கள் மற்றும் கேரள எல்லை அருகே இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட கருப்பு

0: பச்சை மற்றும் சிவப்பு மிளகாய்கள் இது எல்லாமே அங்க இருக்காமா? இந்த உயிருள்ள நூலகத்தின் பின்னணியில இருக்கிறவங்க 31 வயதான மானவரி பிரதீப். இவர் ஒரு முன்னாள் மருத்துவ பிரதிநிதி. பெருந்தொற்று காலத்துல பெருநிறுவன பணியை விட்டுட்டு இயற்கை விவசாயியாகவும் தமிழ்நாட்டுல நல்லா அறியப்பட்ட விதை சேமிப்பாளர்கள்ல ஒருவராகவும் இருக்காரு. பயிரிடுறதுல இருந்து முற்றிலுமா அழிஞ்சு போகக்கூடிய நிலையில இருந்த பல வகையான ஏறத்தாழ 500 வகையான நாட்டு காய்கறி விதைகளையும் நடவு பொருட்களையும் நான் பாதுகாத்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. விதை உருண்டைகள் அப்படின்றது மக்கிய உரம் மற்றும் மண் கலவையில பொதித்த விதைகள் அப்படின்னு சொல்றாரு. அதை உருட்டி உலர்த்தி கடினமான கோலங்களா மாற்றப்ப அது விதைகளை சூறையாடிகள் மற்றும் கடுமையான வானில இருந்து பாதுகாக்குது. போதுமான மழை பெஞ்சாலே அல்லது சரியான தட்பவெட்ப நிலை இருந்தாலோ அது வந்து முளைக்கும்னு அவங்க சொல்றாங்க. இவரு விதைய சேகரிக்கணும் அப்படின்றது நாட்டு காய்கறிகளை வளர்க்கிறாரு. வணிக ரீதியான விதை உருண்டைகளை போல இல்லாம மானாவரி உள்ளூர் விதைகளை மட்டுமே பயன்படுத்தி இருக்காரு. அது போன்ற ஒரு நிகழ்வுல தமிழ்நாட்டுல இயற்கை வேளாண்மையின் தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஜி நம்மாழ்வாரோட புகைப்படங்களை அவர் வந்து பார்த்திருக்காரு. ஆர்வம் தூண்டப்பட்ட மானாவரி அவரை பத்தி ஆராய தொடங்கி இருக்காரு. அதுதான் திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. நான் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், கலப்பின விதைகள் மற்றும் நாட்டு விதைகள் பத்தி அறிய தொடங்கினன்னு சொல்றாரு. நாட்டு ரகங்கள் வேகமா அழிஞ்சு வர்றதையும் அதை காப்பாத்துறதுக்கு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லங்க, சூழலியலுக்கும் உணவு பன்முக தன்மைக்கும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளே கேள்விப்பட்டு இருப்போம், இளைஞர்கள் வந்து இயற்கை விவசாயத்து மேல ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி விதை சேகரிப்பிலையும் வந்து ஒரு சிலர் வந்து ஆர்வம் காட்டிட்டு வராங்க. என்னங்க இதெல்லாம் கேட்கும் போது நமக்கும் கொஞ்சம் பெருமையா தானே இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சேலமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ₹1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
3: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
3: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
3: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
5: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன் வளர்ப்பு பண்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
6: Let's gear up before dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it. No, I'll be back. Tell it up.
7: It's lit. It's them on the beat, bringing my heat. It's

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
2: என்ன மச்சான் லவ்வா?
1: அட லவ் இல்ல மச்சான், டீ. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
2: மச்சான் நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: அது என்ன டீடா சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
2: அதுவா கரண்டி மச்சான்?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: தயாரிக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை எந்த மாதிரி தயார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது நீங்க வந்து கரும்பு விவசாயம் பண்றீங்க, அதை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. என்னன்றத நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் பாயில் ஆகிட்டு சரியான பதத்தில் எடுக்கணும். எடுத்தால் தான் நமக்கு சர்க்கரை அந்த ரொம்ப விட்டாலும் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். முன்னாடி எடுத்தாலும் பாகு உணராது. சரியான பதத்தில் எடுத்தால் தான் மறுபடியும் சர்க்கரையாக மாறும். அப்போ சர்க்கரையாக மாறுதுன்னா நமக்கு அந்த டைமுக்கு பதம் பார்க்குற ஆள் ரெகுலராக நம்ம கரெக்டாக பார்த்து ஊற்றணும். அது ரொம்ப கான்சியஸாக வேலை செய்யணும், ரொம்ப பொறுப்பாக வேலை செய்யணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊற்றிட்ட உடனே நம்ம கீழே மத்து போட்டு ஆற்றி ஆற வச்சு அதில் ஒரு மிஷின் வந்து போட்டு நடுவில் சர்க்கரையை திருப்பி வச்சு ஓட்டணும். ஓட்டும்போது பவுடர் ஆகும். ஆனால் பவுடர் ஆச்சான்னு ஃபுல்லான்னு பார்த்தா ஆகாது. மறுபடியும் அந்த பவுடரை எடுத்து இன்னொரு மிஷினில் கொட்டி சலிக்கணும். அப்படி சலிக்கும்போது அந்த 110 கிலோவில் ஒரு 30 கிலோ இல்லை 25 கிலோ கட்டி வரும். மறுபடியும் அந்த கட்டி என்ன பண்ண முடியும்னா, ஏதாவது விவசாய யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் பஞ்சக்காவியம் இந்த மாதிரி பர்பஸ்க்காக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் குறைச்சி கொடுத்து பண்ணிடலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் கொப்பரையிலேயே கொட்டி கரைச்ச வேண்டியதான். காய்ச்சும் போதே மறுபடியும் கொட்டி கொட்டி மறுபடியும் அதே மாதிரி பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா பியூரானா இந்த டைம் இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஆகும். வெள்ளச்சக்கரைனா வெள்ளச்சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் தான். காட்டு கரும்பு வெட்டி ஆலைக்கு போயிடும். அங்கே போகும்போது மாஸ் வால்யூமாக பண்ணும்போது ஒவ்வொரு இதாக பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளீச்சுக்காக ஒயிட் கலர் வேணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா அந்த மாதிரி தான் மார்க்கெட் அவங்க வச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன டாக்ஸிக் லெவல் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். அது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதானா கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்க்கரையோட குளுக்கோஸ் தன்மை ரத்தத்தில் எவ்வளோ வேகமாக ஏறுது அப்படின்னு. அதில் இன்னும் நாட்டு சர்க்கரையோட வெள்ளச்சக்கரை இன்னும் ஸ்பீடாக ஏற்றும். ரெண்டு சக்கரை தான், ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக அந்த குளுக்கோஸ் லெவல் வேகமாக ஏறும். அப்போ சர்க்கரை ஈஸியாக அதிகமாயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மாற்றி யூஸ் பண்ணுங்க, வெள்ளச்சக்கரை வேணாம் நாட்டு சக்கரை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி வெள்ள சர்க்கரையா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க ஒரு பழமொழி கூட, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, காய்கறி பயிர்கள்ல பூச்சி கட்டுப்பாடு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காய்கறி பயிர்களில் பூச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிற தலைப்பில், காய்கறி பயிர்களை என்னென்ன பூச்சிகள் தாக்குது, அதை எப்படி நம்ம அதை குறைச்சி நம்ம நல்ல மகசூலை பெறுவது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களில் நிறைய அதிக வகையான பூச்சிகள் தாக்குது. முக்கியமாக காய்கறி பயிர்களில் பூச்சிகள் தாக்கும் பொழுது நிறைய பூச்சிக்கொல்லிகள் மருந்து அடிக்கும் பொழுது நிறைய அந்த எஞ்சிய நெஞ்சு, அதாவது அந்த விஷம் கலந்த பொருட்கள், நமக்கு பழங்கள், காய்கறிகள், பொதுவாக இந்த தோட்டக்கலை பயிர்களான காய்கறி பயிர்கள் மற்றும் பல வகைகளில் எஞ்சிய நெஞ்சு எனப்படுகிற பூச்சிக்கொல்லிகள் எஞ்சிய நெஞ்சு அதிகமாக இருக்கிறது. மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நெல், சோளம், கம்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அறுவடை பண்ணுறோம், அதனால் அதில் பூச்சிக்கொல்லிகள் மருந்துகள் அதிகம் இருக்காது. ஆனால் இந்த காய்கறி பயிர்களில் நேரடியாக நம்ம அறுவடை செஞ்சு நம்ம நேரடியாக சமைக்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ பயன்படுத்துறதுனால அதனுடைய பூச்சிக்கொல்லிகள் தாக்கம் இந்த காய்கறி பயிர்களில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை பூச்சி கட்டுப்பாடுகள் பண்ணும்பொழுது எந்தெந்த பூச்சி தாக்குதோ அந்தந்த பூச்சிக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும், இல்லை மருந்து அடிக்காமல் வேறு சில வகைகள் பூச்சிக்கொல்லி இல்லாத சில முறைகளை பயன்படுத்தி நம்ம அதை கட்டுப்படுத்தணும், இதுதான் முக்கியம். காய்கறி பயிர்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கத்திரி. கத்திரி ஒரு முக்கிய பயிர், நம்ம வருஷம் ஃபுல்லாக விளையக்கூடிய ஒரு பயிர் கத்திரி. கத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகையான பூச்சிகள் அதிகமாக தாக்கி சேதம் விளைவிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கத்திரி காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கத்திரி காய்ப்புழுங்கிறது பேர் கத்திரி காய்ப்புழு அப்படின்னு சொன்னாலும் இது கத்திரியை காயம் மட்டும் தாக்காது, ஆரம்பத்திலேயே கத்திரியை நம்ம நாற்று ஊனி ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு பகுதியை தாக்கி சேதம் விளைவிக்கும். இந்த பருவத்திலேயே இந்த தாக்கம் வரும். அப்போ நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பூச்சி அந்த புழுக்கள் பழங்கள் வந்த பிறகு பழங்களையும் தாக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ தண்டுகள் அதாவது ஆரம்பத்தில் ஒரு மாதம் இல்லை 1.5 கழிச்சு அந்த பயிர் வந்த உடனே அந்த தண்டு பகுதியில் தாக்கக்கூடிய இந்த புழுக்களை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம அப்பயே அழிச்சிட்டோம்னா அதனுடைய தாக்கம் அந்த காய்களில் வராது. இது ஒரு முக்கியமான ஒரு இது. அதனால தான் இது தண்டு மற்றும் காய் தொலைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆரம்பத்திலேயே இப்போ தண்டு பருவத்திலேயே தண்டு வரும்பொழுதே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தண்டு முறிஞ்சி வாடும், அதாவது நடுவில் ஒரு இடத்துல உடஞ்சிருக்கும். அந்த உடஞ்ச இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் அந்த தண்டுக்குள்ளே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடஞ்சி எல்லாமே அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு 35-40 ஆன பயிர்கள் இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்திலேயே அதை நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா எங்க தாக்கி அந்த நுனி ஆடி இருக்கோ அந்த நுனியோடு கிள்ளி நம்ம எரிஞ்சிட்டோம்னா அதனுடைய புழுக்கள் அதோட சேர்ந்து எடுத்துட்டு போய் நம்ம வயலுக்கு வெளியே கொண்டு போய் வச்சு அழிச்சிடறதோ இல்லை புதைச்சிடறதோ இல்லை எரிச்சிடலாம். அதை அந்த காஞ்ச தண்டு போதே எடுத்துட்டு போய் மொத்தமாக சேர்த்து அதை நம்ம அழிச்சிடணும். இது அப்படி அழிச்சினாவே பாதிக்கு பாதி அதில் உள்ளக்கிற புழுக்கள் அதில் இருக்கிற அந்த குண்டு புழுக்கள் அப்படிங்கிற எல்லாமே அது இறந்துடும்.
1: சோனை 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப காய் செடியில பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்டுல பூச்சி தாக்கிருச்சு அப்படின்னா அதை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வீட்லயே புதுசா நம்ம வந்து பச்சை மிளகாய வளர்க்கறது எந்த மாதிரி அப்படின்றத நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். நீங்க வீட்டுல மூலிகையோ இல்லனா காய்கறியோ வளர்க்க தொடங்குறப்ப பொதுவா ஏதோ ஒரு சின்ன விஷயம் விடுபட்டிருக்கோங்க. நீங்க கொத்தமல்லிக்கு கவனமா தண்ணீர் வந்து ஊத்துவீங்க. ஒரு மூலையில புதினா கட்டுப்பாடு இல்லாம வளரும். ஒருவேளை தக்காளி செடி சில வாரங்களுக்கு தப்பி பிழைக்கும். ஆனா கைக்கு எட்டக்கூடிய தூரத்துல புதிய பச்சை மிளகாய்கள் இல்லாம சமையலறை முழுமையடையாததா தோணும். பெரும்பாலான வீடுகள்ல அன்றாட சமையல்ல பச்சை மிளகாய் ஒரு முக்கிய அங்கம் வகிக்குதுன்னு சொல்லலாம். குழம்பு செய்யறப்ப, அதே மாதிரி ஏதாவது பொரியல் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு, அதுக்கப்புறமா ஏதாச்சும் வடையோ இல்லனா போண்டாவோ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வகைகளுக்கும் பயன்படுது. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா தேங்காய் சட்னில நம்ம வந்து பச்சை மிளகாய் போடுவோம். மழை காலங்கள்ல பச்சிகள் சேர்க்கப்படுது. இதை தொடர்ந்து சில சமயங்கள்ல சூடான உணவுல பக்கத்துல பச்சையாவும் வந்து சாப்பிடப்படுது. அந்த செடிக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னா அதை வீட்லயே வளர்க்கறது ஆச்சரியப்படக்கூடிய வகையில ரொம்ப எளிமையானது. கொஞ்சமா சூரிய ஒளி, வெப்பம் மற்றும் பொறுமை, இது எல்லாமே ஒரு கைப்பிடி விதைகளை ஒரு ஆரோக்கியமான மிளகாய் செடியா மாத்திரத்துக்கு போதுமானதா இருக்கு. இந்த தாவரங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் வந்து பெருசா தேவையில்லைங்க. அது தொட்டிகள்லயே அழகா வளர்றதுனால பால்கனிகள், மொட்டை மாடிகள் மற்றும் சூரிய ஒளி படக்கூடிய ஜன்னல் ஓரங்களுக்கு ரொம்பவே ஏற்றதா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்குறப்ப ஒரு வலிமையான செடி பொதுவா நல்ல விதைகள்ல இருந்து தொடங்கணும். நீங்க நாற்றங்கால்ல இருந்து விதைகளை வாங்கலாம், இல்லனா வீட்டுல பழுத்த மிளகாயில இருந்து விதைகளை பயன்படுத்தலாம். ஆரோக்கியமாகவும் முதிர்ந்ததாகவும் தோற்றம் அளிக்கக்கூடிய மிளகாய்களை தேர்ந்தெடுக்கணும். குறிப்பா சிவக்க தொடங்கி இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஏன்னா முழுமையா முதிர்ந்த மிளகாய்கள் சிறந்த விதைகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. விதைகளை அகற்றி விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இயற்கையா உலர விடணும். புதுசா உலர்த்தப்பட்ட விதைகள் ரொம்பவே உறுதியா முளைக்கும். இதை தொடர்ந்து ஈரமான மண்ணுல அழுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. தளர்வான மண் மற்றும் சின்ன தொட்டிகள்ல பயன்படுத்தணும். ஒரு நாத்துக்கு தட்டு அல்லது சின்ன தொட்டியில இலகுவான மற்றும் நீர் நல்லா வடியக்கூடிய மண்ணை நிரப்பணும். மிளகாய் செடிகளுக்கு இறுக்கமான மண் உகந்ததா இருக்காது. ஏன்னா அதை வந்து வேர்கள் சரியா வளர்றதுக்கு போதுமான காற்றும் இடமும் தேவையா இருக்கு. விதைகளை சுமார் 1.5 சென்டிமீட்டர் ஆழத்துல விதைச்சு அதை மண்ணால லேசா மூடணும். மண் சேற்றுப்பதம் அடையாம ஈரப்பதமா இருக்கிற மாதிரி மெதுவா தண்ணிய ஊத்தணும். தொட்டிகளை மறைமுக சூரிய ஒளி படக்கூடிய ஒரு சூடான இடத்துல வைக்கணும். மிளகாய் விதைகள் நல்லா முளைக்கிறதுக்கு வெப்பம் தேவையா இருக்கு. பெரும்பாலானது 7-14 நாட்களுக்குள்ளார முளைக்க தொடங்கிரும். இந்த மாதிரியான வழிமுறைகள்ல நீங்க வந்து மிளகாய் சாகுபடி வீட்டிலேயே வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல முறையில அது மிளகாய் வந்து கொடுக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.
4: 3, 2, 1, hola.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர் பேர் வந்து கந்தசாமி. இவர் வந்து ஒரு எழுத்தாளர். எப்படி இந்த எழுத்து மேல ஆர்வம் வந்துச்சு, அவருக்கு எப்படி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணாரு, எதனால வந்து அவர் எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்க. எப்படி வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு?
2: என்னுடைய பேர் வந்து கந்தசாமி மேடம் சித்தையன். நான் வந்து எழுத்துத்துறைக்கு இப்போ புதுசாக வந்திருக்கேன். எழுத்துத்துறை எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, படிக்கிற காலத்துலேருந்தே இந்த எழுத்து மேலே, கதைகள் மேலே எப்பவுமே கொஞ்சம் ஆர்வம் அதிகம். உதாரணத்துக்கு

0: நம்ம பத்தாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சிறுகதை பகுதின்னு இருக்கும், அதை நான் அப்போலேருந்து நான் விரும்பி படிப்பேன். அப்புறம் கல்லூரி காலங்கள் அங்கே விடுதியில் தங்கி போ படிக்கும்போது நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகப்படியாக வந்தது. அதனால் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பித்து அப்புறம் ஏன் நம்ம எழுதக்கூடாது, இலக்கியங்களில் நம்ம ஒவ்வொரு எழுத்தாளரும் அவங்க பகுதி மக்களுடைய வாழ்வியில், அவங்க பார்த்த வாழ்வியில், அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்வியில் எல்லாம் பதிய வைக்கிறாங்க, நாம்ளும் அதை பதிய வைப்போம். நம்முடைய மக்கள் இலக்கியங்களில், குறிப்பாக நம்ம சேலம் பகுதிகளில் பெரும்பான்மையாக இலக்கியவாதிகள் பெருசாக அதிகப்படியாக பார்த்திங்கன்னா உருவாகலை. அப்போ இங்கேருந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் நான் இந்த துறைக்கு வந்தேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்து வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தமிழ் மேலே பற்றோடவோ இல்லை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்களா?
0: ஆமாம் ஆமாம் மேடம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள்லேருந்து எனக்கு தமிழ் பாடத்து மேலே ரொம்ப விருப்பம். நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். வெள்ளார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளியை முடித்தேன். அப்புறம் மேச்சேரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலைக் கல்வியை முடிச்சுட்டு இங்கே சேலம் அரசு கலைக் கல்லூரி, சேலம் செவனாட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கல்லூரியில் தான் நான் வந்து அதாவது வந்து இளம் நிலை வந்து புவியியல் முடித்தேன். முடித்து நான் விடுதியில் தான் அங்கே தங்கி படித்தேன். அது இப்போ சமூக நீதி விடுதின்னு இப்போ சொல்கிறாங்க, அந்த விடுதியில் தான் தங்கி படித்தேன். அப்புறம் அங்கேயே இருந்து கணேஷ் காலேஜில் சேலத்திலே தான் பிஎட் பண்ணேன். அங்கே படிக்கிற காலத்திலே தமிழ் மொழி மீது பல்வேறு விதமான ஆர்வம் இருந்தது. தொடர்ச்சியாக வார இதழ்கள்லாம் படிப்பேன், நிறைய அரசியல் இதழ்களில் படிப்பேன். அப்புறம் சேலம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நூலகம் இருக்கும், மாவட்ட நூலகம் அங்கே தான் இருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு முன்னாடி அங்கே கல்லூரி முடிஞ்சு வருகின்ற பொழுது அரை மணி நேரம் அந்த லைப்ரரிக்குள்ளே போய் புத்தகங்கள், அப்போ இந்த ஏதாவது புத்தகங்களை நான் எடுத்து படிப்பேன். அப்பொழுது இந்த எழுத்து மேலே ஒரு ஆர்வம் வந்தது, எழுத்து மேலே ஆர்வம் வந்ததுனால தொடர்ச்சியாக நம்ம அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியாக நம்மளால் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி தான் நான் அந்த துறைக்கு வந்தேன் மேடம்.
1: ஓகே ஓகேங்க சார். அதாவது பொதுவாக வந்து மாணவர்கள் காலேஜுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணணும், ஏதோ ஒன்று படித்தா போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து அப்போலேருந்தே வந்து அந்த தமிழ் பற்று உங்களுக்கு இருக்கிறனாலையும் தமிழ் வந்து எழுதணும் அப்படின்றனாலையும் அந்த நேரங்கள்லேருந்தே இப்போ வரைக்கும் அதில் எவ்வளோ பற்றோடு இருக்கீங்க அப்படின்ட்டு நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கந்தசாமி சார் அவர்கள் எப்படி வந்து எழுத்து மேலே ஆர்வம் வந்துச்சு, அவங்க பள்ளி கல்லூரி அனுபவம் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ரொம்பவே சூப்பரா பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஏய் சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
2: வரலாற்றில் இன்று
0: ஜூன் 8, உலக பெருங்கடல் தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 8ஆம் தேதி வேர்ல்டு ஓஷன் டே, அதாவது உலக பெருங்கடல் தினம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பசிபிக் பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைபடங்களை பார்த்துருப்போம். ஆனா இந்த பெருங்கடலுக்காகவே ஒரு தினம் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேயர்களே. இந்த உலக பெருங்கடல் தினத்தை எதுக்காக கொண்டாடுறாங்க, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த உலக பெருங்கடல் தினத்தோட முக்கிய பின்னணி என்ன அப்படின்னா, பூமியில ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துறதுக்காகவும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த நாளோட வரலாறு என்னன்னு தெரியுமா? 1992 பிரேசில் நாட்டுலதான் இதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 ஐக்கிய நாடுகள் சபை எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த ஜூன் 8ஆம் தேதிய உலக பெருங்கடல் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த உலக பெருங்கடல் தினத்துக்காக இன்னொரு முக்கியமான கருத்துமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகில் உள்ள 5 பெருங்கடல் மனித குலத்திற்கு வழங்குற எண்ணற்ற வளங்களை போற்றுறதுக்காகவும், கடல் மாசுபாடு அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்தில இருந்து கடல்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ கொஞ்ச காலமாவே கடலுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் தான். நாம சாதாரணமா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில், கவர், கப்பு, இது எல்லாமே கடலுக்கு தான் போய் சேருது. அதனால மீன்கள், ஆமைகள், கடல் பறவைகள், பல உயிரினங்கள் வந்து உயிரை இழக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம எப்படிலாம் குறைக்கலாம், சுற்றுச்சூழலை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. சோ நாமளுமே கடற்கரை அப்படின்றது சாதாரண ஒரு பீச் மட்டும்தான், நம்மளோட பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம, நம்ம கடற்கரைக்கு போகும்போதும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத குறைக்கிறதுலயும் சரி, இதன் மூலியமா வந்து நம்ம கடல் மாசுபடுறத எந்த அளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றத எல்லாருமே யோசிங்க. கண்டிப்பா யாருமே பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இயற்கை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுலயும் கடல் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்களுமே இனிமே பிளாஸ்டிக் பேக்கா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், ஒரு கப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், இது எதையுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறத குறைக்கிறது மூலியமா நம்மளோட கடல்களை நம்ம பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நம்மளோட இயற்கை வளங்களை பராமரிச்சு நாம இயற்கையோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை கொடுக்கிற பயன்கள் ரொம்பவே அதிகம். சோ நம்மளுமே இயற்கைய பாதுகாத்து பராமரிச்சு இயற்கையோட இணைந்து வாழலாம் அப்படின்ட்டு நானுமே சொல்லிக்கிறேன். நன்றி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே எழுத்தாளர் கந்தசாமி சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர் வந்து எப்படி வந்து எழுத ஆரம்பிச்சாரு, அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க எழுதின முதல் புத்தகம் என்ன, அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
3: அதாவது மேடம், நான் எழுதுவதற்கான எனக்கு சூழல் எப்போ அமைஞ்சதுன்னா, நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கதைகள் அதை எழுதுவேன், முகநூலில் நிறைய பதிவுகளை நான் எழுதிட்டு இருப்பேன். அப்போ நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட வலியுறுத்தினாங்க, ஏன் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதக்கூடாது, நிறைய எழுதுறீங்களே அப்படின்னு. பார்க்கும்போதுலாம் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் எனக்கு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போவே ஒரு சில கதைகள், சிறுகதைகள்லாம் நான் நிறைய எழுதினேன். எழுதி அதை நான் போய் நண்பர்கிட்ட போய் கொடுப்பேன், வாசிக்கக்கூடிய நண்பர்கிட்ட போய் கொடுப்பேன். அவங்க எல்லாம் படிச்சுட்டு இந்த கதை நல்லா இருக்குங்க, எழுதுங்க, தொடர்ச்சியாக எழுதுங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஏன் நம்ம ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது, இந்த எழுத்தை எழுதி எழுதி இங்கே நம்ம வச்சுக்கிறதுல என்ன ஒன்றும் இல்லை, இது மக்கள்கிட்ட கொண்டு போகணும், நம்ம ஏன் புத்தகமாக எழுதக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு கொரோனா அந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் கிடச்சிது. அப்போ தான் உட்காந்து திவம் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன். திவம் அப்படின்னா அது நம்ம மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் விழா, குறிப்பாக சேலம் மேற்கு பகுதியில், குறிப்பாக மேட்டூர், மேச்சேரி, எடப்பாடி, பாம்பலூர், காடையாம்பட்டி இந்த தாலுக்காக்களில், சங்ககிரி இந்த பகுதிகளில் வந்து இந்த திவம் குலதெய்வத்துக்கு ஒரு பெரும் விழாவாக இந்த விழாவை மக்கள் கொண்டாடுவாங்க. அனைவரையும் அழைத்து, மக்கள் அனைவரும் உறவுகளை நண்பர்களை அழைத்து ஒரு பெரும் விருந்தை அழைத்து, குறிப்பாக யாரிடமும் மொய் வாங்க மாட்டாங்க, இந்தமாரி ஒரு விழா நடக்கும். இதை ஏன் நம்ம ஒரு நாவலாக எழுதக்கூடாது, இது இவ்வளோ பெரிய ஒரு விழாவாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த நாவலை நான் எழுத ஆரம்பித்தேன். அது எழுத ஆரம்பித்து அதை பற்றி நான் நாவலில் நிறைய சொல்லிருப்பேன், அந்த நாவல் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது நாவல் எழுதும்போது முதன் முதலாக எனக்கு அப்போ தான் தெரியும், எழுத்து வடிவத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பணி நாவல் தான். முதல் எழுத வரவங்க கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, அப்போ தான் நாவலுக்கு வருவாங்க, அப்படி தான் மெஜாரிட்டியாக இருந்திருக்கிறாங்க. நான் வந்து நாவல் அதுக்கு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு வடிவம், அந்த வடிவத்தை நான் வந்து எடுத்தோடனே நான் தொட்டேன். அப்படி தொட்டதுனால தான் எனக்கு அந்த புத்தகம் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த பப்ளிஷர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. எழுத்தாளர் சரவணன் சந்திரன்னு ஒரு இப்போ இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளரில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், அவர் தான் எனக்கு படித்து பார்த்துட்டு நிறைய அந்த பப்ளிஷர்கிட்ட பேசி இந்த நாவல் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு மேடம்.
1: ஓகே, ஓகேங்க சார். அதாவது உங்களோட முதல் புத்தகமே நாவல் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான எழுத்தாளர் கந்தசாமி சார், அவங்களோட முதல் புத்தக அனுபவம் எப்படி இருந்துச்சு, எதனால அது எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் ஒயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: எழுத்தாளர் கந்தசாமி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட எழுத்து பயணம் எங்க இருந்து தொடங்கியது, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட அந்த முதல் நாவலோட பேர் வந்து எதனால நீங்க அந்த தெவம் அப்படின்ற பேரை சூஸ் பண்ணீங்க?
4: ஒரு வழிபாட்டில் சங்க இலக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க, வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முன்னோர்களுடைய வழிபாட்டை பெருமளவில் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த தெவம் இருக்குது. அது தவம்ங்கிறது தான் மருவி தெவமாக மாறிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ மக்கள் அதை தெவம் தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ மக்களிடையே அந்த பேரை நாம் கொண்டு போகணும். அது இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் இப்படி இந்த பகுதியில் ஒரு விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நாம் தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த நான் எழுத வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா, இந்த மக்களுக்கு மொழிக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரும் கடமை தான். இந்த மக்களுக்கு வந்து இந்த கலாச்சாரத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு மனிதருடைய பண்பாடுங்கிறது ஒரு நாட்டுக்கு மிகவும் முக்கியம். இப்போ இந்தியா கூட உலக அளவில் பெருமளவில் பேசப்படுதுன்னா இந்த நாட்டினுடைய பண்பாடு தான். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பண்பாடு இருக்குது. அப்போ இந்த பண்பாட்டு திருவிழாவை நாம் மக்களிடையே கொண்டு போகணும். அனைத்து மக்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மேடம். ஏன்னா இந்த பகுதியில் தான் நம்ம வாழ்கிறோம். இவர்களுக்கு செய்கிற ஒரு கடமையாக தான் நான் நினச்சி இதை நான் எழுதினேன் மேடம். இந்த பேர் அதனால தான் வச்சேன்.
3: ஓகே ஓகே, சூப்பர் சார். அதாவது நம்ம வாழ்கிற மக்கள் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இந்த பேரை வச்சிங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது அந்த நாவலோட முக்கிய கருத்து அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்?
4: நாவலோட மிக முக்கியமான கருத்து என்னென்னா, அதாவது வந்து எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து அந்த தெவம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவங்க மிகவும் சிரமப்பட்டு அவங்களுடைய பொருளாதாரம் இதுவரை சேமித்து வைத்திருந்த அனைத்து பணத்தையும் அவர்கள் எதிர்கால தேவைக்கு கூட அவர்கள் எதுவுமே சிந்திக்காமல் அதற்காக அந்த குலதெய்வ விழாவிற்காக அவர்கள் வந்து எடுத்து வந்து செலவு செய்கிறாங்க. அதை நான் பெருமளவில் மையப்படுத்தியிருக்கிறேன். அதே போல் தெய்வமே நான் ஒரு இதில் வந்து ஒரு சம்பவத்தை நான் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து தெய்வங்களே கூட இறங்கி வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னா, அந்த தெய்வம் வந்து கருப்பசாமி அந்த தெய்வத்தை மையமாக வச்சு நான் எழுதியிருப்பேன். தெய்வமே கூட என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கனவுல வந்து சொல்லும், நீ இப்படியெல்லாம் செலவு பண்ணாத, நீ வந்து என்ன கும்பிட்டா போதும் அப்படின்னு தான் இறைவன் நினைக்குது. இப்படிலாம் பெருமளவில் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த தேவத்தில். ஏன்னா பெருமளவில் உங்களுடைய முதலீடு அனைத்துமே இதில் போட்டுருங்க, கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது காலப்போக்கில் அதுக்கான மாற்றம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா நாளுக்கு நாள் மக்கள் அதை அதிகப்படுத்திட்டு தான் வராங்க.
3: ஓகே ஓகேங்க சார். அதாவது அந்த தேவத்தோட மையக்கருத்தை ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான எழுத்தாளர் கந்தசாமி சார் அவர்கள் ஏன் வந்து இந்த பேரை வச்சாங்க, அவரோட நாவலுக்கு அதோட மையக்கருத்து என்ன அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: கெட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே

0: விழாவை நான் தமிழகத்தில் பல மக்களிடையே நான் கொண்டு போய் நான் சேர்த்துருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரும் மகிழ்வு தான். ஏன்னா ஒரு நிகழ்வை படைப்பாக நம்ம மாற்றிருக்கிறோம். அது படைப்பாக மாற்றினா அதை ஆவணம் செஞ்சு வச்சுட்டோம், இனிமேல் அது அழியாது. அதுதான் அதனுடைய சிறப்பு, இதை நம்ம பண்ணியிருக்கோம். அது எனக்கு மகிழ்வு. சமீபத்தில் கூட என்னுடைய சிறுகதை வந்து அந்திமலை இளங்கோவன் சார் அவர்களுடைய நினைவு போட்டியில் என்னுடைய சிறுகதை சிறப்பு பரிசாக 2500 ரூபா பெற்றிருக்குது. இந்த பரிசு பெற்றிருக்குது. இப்போ அது இந்த மாதம் இதெல்லாம் ஜூன் மாதம் இதெல்லாம் அந்த கதை வந்திருக்குது. உதவி தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு என்னுடைய கதை சிறப்பு பக்கங்களில் அந்த கதை வந்திருக்கு. இந்த மாதம் யாவரும் மின்னிதழில் எதிர்வினை அப்படிங்கிற ஒரு என்னுடைய கதை சிறுகதை ஒன்று வருது. இப்போ நான் வந்து சிறுகதை தான் எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ வருகின்ற சென்னை புத்தக கண்காட்சியில் என்னுடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நான் தொடர்ச்சியாக நான் எழுதுவேன். ஏன்னா இந்த மக்களை பற்றி நம்ம பதிவு செய்து கொண்டே இருக்கணும், சமூகத்தை பற்றி நம்ம பதிவு செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்துத்துறை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே வந்து இருக்கின்ற பொழுதுதான் அந்த மனிதனுக்கான நிறைய வாய்ப்புகளும் நிறைய பரிசுகளும் பதக்கங்களும் நிறைய அவன் தொடர்ச்சியாக எழுதும் போது உழைக்கும் போது தான் வரும். அது கண்டிப்பாக நான் அந்த மக்களை பற்றி நாம் எழுதுகிறோம். எழுதுறது நம்ம கடமை. இந்த சமூகம் நம்ம எப்படி கொண்டாடுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுவீங்க அப்படின்ட்டு நாங்களுமே சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம் சார். அடுத்து வந்து இப்போ வந்து எழுத்து மேலே ஆர்வம் கொண்டு எழுதணும் நிறைய புத்தகங்கள் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: என்னுடைய அனுபவம் மேடம், அதாவது வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, இளைஞர்களை படிங்க, முதல்ல நிறைய வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன். அதாவது வாசிங்க, முதல்ல புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இன்றைக்கெல்லாம் வாசிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நான் நினைக்கல. ஒரு பக்கம் வாசிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. செய்தித்தாளில் படிங்க, பக்கத்தில் லைப்ரரிக்கு போங்க, கொஞ்சம் கொஞ்சம் புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பித்து நீங்கள் அப்புறம் அதன் பிறகு எழுத ஆரம்பிங்க. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, அதை எப்படி கதையாக மாற்றலாம், அதை எப்படி கவிதையாக மாற்றலாம், அதை எப்படி நாவலாக மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பார்த்து அதை நீங்கள் அதாவது வந்து எழுத ஆரம்பிங்க. ஒரு மூத்த எழுத்தாளர்கள் கூட நீங்கள் தொடர்பு வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது நீங்களும் ஒரு எழுத்தாளராக நீங்களும் மாறலாம். ஒரு எழுத்தாளராக நீங்கள் மாறுகின்ற பொழுது சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும், இந்த சமூகத்தை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கான இது கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பாரதியை கொண்டாடுறோம், இன்றைக்கி நம்ம ஏன் வந்து தாகூரை கொண்டாடுறோம், இன்றைக்கி நம்ம வள்ளுவரை கொண்டாடுறோம் அப்படின்னு அவங்கலாம் எழுதி வச்சுட்டு போனதுனால தான் கண்ணதாசனை ஏன் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். காலம் கடந்தும் அவங்கெல்லாம் வந்து எழுதி வச்ச எழுத்துக்கள் காலம் கடந்து நிற்கும். ஏன்னா எழுத்துத்துறைங்கிறது ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு துறை. அதனால் இளைஞர்கள் நான் சொல்கிறது, நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் வாசிங்க, எழுத்தின் மீதான ஒரு நாட்டத்தை கொண்டு வாங்கன்னு அவர்களிடம் நான் கேட்டுக்கிறேன் மேடம்.
1: ஓகே ஓகே சூப்பர் சார். கண்டிப்பாக எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான எழுத்தாளர் கந்தசாமி சார் அவங்களோட எழுத்து பயணத்தை பத்தி ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.
2: ஹாய், வணக்கம். என் பேரு ஆர்கே தரன். இப்ப நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. Thank you and have a nice day.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? மணியோ ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் கூட பேச சத்யானா வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு பொறுமையே கிடையாதுங்க அப்படின்னு. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும், எல்லாமே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும், லைஃப்பில் எல்லாமே வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படி இருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு பெரியவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையிலேயே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமா, இல்லை அவங்களா அப்படி நினச்சிட்டு இருக்காங்களா? இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுமை இருக்குதா, குறைஞ்சிடுச்சா, அப்படி இல்லைனா அந்த பொறுமை அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ், இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைய தலைமுறைக்கு பொறுமை குறைந்து விட்டதா அல்லது அதிகமாகி விட்டதா. இன்றைய தலைமுறைக்கு பொறுமை குறைந்து விட்டதா அல்லது அதிகமாகி விட்டதா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கடிதம் வந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு 10 நாள் காத்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போதும், 2 நிமிஷத்தில் பதில் வரலைன்னா கூட பதட்டம் ஆகிடுறோம். அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலையே, மெசேஜ் சீன் கார்டு தானும் ரிப்ளை வரலையே அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா தியேட்டருக்கு போய் தான் வந்துட்டு பார்க்கணும், டிக்கெட் வாங்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு கிளிக்கில் போதும் படம் நம்ம கையில். அந்தளவுக்கு இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய, இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமைகளும் குறைஞ்சிருச்சு அப்படி மாதிரி நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே ஸ்பீடாக இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து வெற்றிகரமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேகமான ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஸோ இந்த ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பொறுமை குறைந்து விட்டதா இல்லை அதிகமாகி விட்டதா அப்படிங்கிறத பார்த்தா உங்களோட கருத்துக்களை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான 2 பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா FM உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
3: என்ன மச்சான், லவ்வா?
2: அட, லவ் இல்ல மச்சான், டீயே. 3 வேளைக்கு 3 டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
3: மச்சான், நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
2: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
3: அதுவா? கரண்டி மச்சான்.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: அனைத்து தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பொறுமை குறைந்து விட்டதா இல்லை அதிகமாகி விட்டதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
5: இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து அவசரமாக வேலையை பார்த்துட்டு அந்த அவங்களுடைய எல்லா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அவசரத்தை காட்டுறாங்க. எதுவுமே உடனே வேணும், உடனே முடிக்கணும், எடுத்தும் கவத்தம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க. பொறுமை வந்து அவங்ககிட்ட இப்போ இல்லை. பொறுமை இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம எதையுமே வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும். பொறுமை வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. பொறுமை இழந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தவறான செயலுக்கோ ஒரு பெற்றோரை கீழ்படியாமல் இருந்து அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து இளைஞர்கள் வந்து பொறுமையாக இருக்கணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதுக்கு மத்தியில் வந்து அவங்க வந்து தவறான வழியில போகாம இருக்கணும்னா பொறுமையா இருந்தாவே நிறைய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கலாம், புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேடி போகும்போது அவங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க பொறுமையா இருந்து எதையுமே சாதிக்கலாம். பொறுமை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு குறைவா தான் இருக்கு, அதான் என்னோட கருத்து.
4: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய விஷயங்களை அவசர அவசரமாக செய்கிறாங்க. அவசர அவசரமாக ஒரு காரியங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட பொறுமை இருக்க மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொல்கிற விஷயங்களுமே வந்துட்டு ஒரு சில உண்மைகள் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய வந்துட்டு ஃபீடாக தான் போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரி வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் தான் போகிறாங்க. அதுக்கு காரணம் இந்த வேகமான உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வேகமான உலகம் நமக்கு பல வசதிகளை கொடுத்துருக்குது, ஆனால் அதே நேரத்தில் காத்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். உணவு வேணும் அப்படின்னா கூட ஆன்லைனில் ஆர்டரு, பொருள் வேணும் அப்படின்னா அடுத்த நாள் டெலிவரி, இப்படியே தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் போயிட்டுருக்குது. ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னா கூட அதுக்கே இருக்குது ஆன்லைன் வெப்சைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே வேகமாக போயிட்டுருக்குது. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தாதான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பொறுமை அப்படிங்கிறது குறைந்து விட்டதா இல்லை அதிகமாகி விட்டதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
4: இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பொறுமைங்கிறதே இல்லை. ஏன்னா பழங்காலத்தில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ படிப்பில் வந்து இவ்வளோ பழு கிடையாது. இப்போ ஒர்க்லோட் அதிகமானதுனால அது அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் பொறுமைங்கிறதே இல்லை. எல்லா நிமிஷ கணக்கில் நொடி கணக்கில் பேசுகிற பேச்சு மாதிரி தான் அவங்கவுங்க வேலை திறமை இருக்குது. அதனால பொறுமைங்கிறது போகுது. அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கு கூட நீ கம்ப்யூட்டர் பார்த்து தான் பேசுறாங்களே ஒழிய நம்மள நேரில் பார்த்து கூட பேசுறதில்ல. அப்படி அவங்கள நம்ம கம்ப்யூட்டர் வழியில வந்துட்டாங்க. அதனால நம்ம அவங்களையும் குறை சொல்றதுக்கு இல்லை. நாமளும் படிக்க வச்சுட்டோம், அவங்களும் அந்த கம்ப்யூட்டர்ல படிக்கிறாங்க. பொறுமைங்கிறது போயிடுச்சு, பொறுமையே கிடையாது. வீட்டுல சாப்பிட்றது கூட தட்டுல என்ன சாப்பாடு இருக்குதுன்னு கூட தெரியாது. ஏதோ சாப்பிட்றாங்க போறாங்க, அப்படித்தான் இருக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு என்ன பொரியல் என்ன குழம்பு அது கூட தெரியாம தான் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கம்ப்யூட்டரைய தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பொறுமை இழந்ததுக்கு காரணம் கம்ப்யூட்டர் தான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் சாமி.
3: ரொம்ப சூப்பராகவே ருக்மணி பாட்டி நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு பொறுமை அப்படிங்கிறதே கிடையாது, பொறுமை இல்லாமல் தான் போயிட்டுருக்காங்க அப்படி மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னதுமே ஒரு வகையில் உண்மைதாங்க. ஏன்னா காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதே வந்துட்டு மதிய ஞாபகம் இருக்க மாட்டேது. அந்த அளவுக்கு வேகமான ஒரு உலகத்தில் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் எதுக்காக ஓடுறோன்னு தெரியல, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும். டெய்லி அப்படி தான் நம்மளோட லைஃப் போயிட்டுருக்குது. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுமே பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிரா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க, நான் உங்களுடைய கருத்துக்கள்.
2: பொறுமை அப்படிங்கிறது இளைய தலைமுறையினர்கிட்ட இப்ப குறைஞ்சுதான் இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப அவசரப்படுறாங்க. ஈவன் டிராபிக் எல்லாம் கூட பாருங்க, பொறுமை இழந்து நிறைய பேரு அந்த டிராபிக்ல குறுக்க போய் தான் ஆக்சிடென்ட் அப்படிங்கறது நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு டிசிஷன் அப்படிங்கறத பொறுமையா எடுக்கிறாங்களான்னா கிடையாது. ஒன்னால ஒரு கியூ சிஸ்டம் இருக்கு, அந்த கியூ சிஸ்டம்ல ஃபாலோ பண்ணாம உள்ளுக்குள்ள பூந்து பொறுமை இல்லாம அவங்க போகக்கூடிய விஷயத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி எதை தொட்டாலும் அந்த பொறுமை அப்படிங்கறத இழந்துடுறாங்க, வார்த்தைகள் அப்படிங்கறத விடுறாங்க. மொத்தத்துல யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இழக்கிறதுனாலதான் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இளைஞர்களால செய்ய முடியலையோ அப்படின்றது கூட தோணுது. அன்றைய காலகட்டத்தில பெரியவர்கள் அனுபவசாலிகள் பொறுமையினால பல விஷயங்கள் சாதிச்சிருக்கிறாங்க. இன்றைய இளைய தலைமுறையினர்கிட்ட இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் இல்லாததுனாலதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கறது வாழ்க்கையில ஏற்படுது. அந்த பொறுமையை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனவே இன்றைய இளைஞர்கள் கிட்ட பொறுமை அப்படிங்கறது இல்லை, அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு, அது இன்னும் வளரணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து.
1: ரொம்ப சூப்பராகவே சந்திரசேகரன் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் தலைமுறைகள் எப்பவுமே வந்துட்டு பொறுமையாக இருக்கிறதே கிடையாது, பொறுமையாக இல்லாமல் அவசர அவசரமாக அவங்களோட ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் சொன்ன கருத்துக்களுமே கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, எல்லா விஷயத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும், சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்திலே இருக்காங்க. ஏன் இன்க்ளூடிங் சொல்லணும்னா, ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அவசர அவசரமாக போகணும் அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர யாருமே வந்துட்டு பொறுமையாக போகணும் அப்படி மாதிரி நினைக்கிறதே கிடையாது. அதாவது ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போகாமல் கடைசி நேரத்தில் அவசரமாக கிளம்பி போகக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க அப்படி மாதிரி தான் இவரோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சா இல்லை அதிகமாகிடுச்சா அப்படிங்கிறதான் தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்துட்டாரு, அவர் கூட பேசலாமா? அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம் தம்பி. நான் குறைநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி வாசனியா.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: இன்றைய கால இளைஞர்களுக்கு பொறுமை நிறைய இருக்குதுங்க. பொறுமை இலகவெல்லாம் இல்லைங்க. பொறுமை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எத்தனையோ அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம், எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் வருது. அதுக்கெல்லாம் வந்து பொறுமை இல்லாம இருந்தா அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இன்றைய இளைஞர்களுக்கு நல்லா நிறைய பொறுமை இருக்குது. பொறுமை குறையில்லைங்க, கூடிக்கிட்டா வரும்னு நான்
1: சொல்லுவேன். சூப்பர் தம்பி. சூப்பர். ரொம்ப சூப்பராக கருத்துல பதினெட்டு ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி.
1: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அது உண்மையான விஷயம்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவசர அவசரமாக போனாலுமே ஆனால் எந்தெந்த விஷயத்தில் அவங்க பொறுமையை கையாளணுமோ அந்த

விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பொறுமையை கையாளிட்டு தாங்க இருக்காங்க. ஒரு விதை மரமாக மாறுது அப்படின்னா அதுக்கு பல வருஷங்கள் ஆகுது. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல முறை விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கணும். அதே மாதிரி தாங்க ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் பல தோல்விகளை கடக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுமை வேணும். ஐயோ தோல்வி வந்துடுச்சு, நம்மளுக்கு எப்போ வெற்றி வரும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நாம் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துடும். அதனால் வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி எது வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், அதை நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தை குறிக்கோளாக வச்சு போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது ஒரு சில இடங்களில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போது இந்த ஒரு தலைப்புலேருந்து நான் விடைபெறுகிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்காக மறக்காமல் தட்டி விட்டுருங்க. திரும்ப நாளைக்கு புது ஒரு தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்டந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமுமே வந்து ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோங்க. அப்படி முதல் விஷயமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது நம்ம ஊரில் வந்து உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு அப்படின்ற ஒரு பழைய பழமொழி வந்து இருக்குதுங்க. அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு. இப்போ நம்மளுடைய உடம்பு அந்த செரிமானத்தை பண்ண ஆரம்பிக்கிற டைம், நம்ம சாப்பிட்ட உடனே அந்த செரிமானத்தை ஸ்டார்ட் பண்ணிடும், அதனால் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம். இந்த ஒரு டைமில் நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, குளிக்கிறதுங்க. சாப்பிட்ட உடனே குளித்தா தப்பா நகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்திருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியக்கேடான ஒரு விஷயமாங்க. நான் சொல்லலை, மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்காக நம்ம உடம்போட இரத்த ஓட்டம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து வயிற்று பகுதியை நோக்கி பாயும். இதனால் சில என்சைம்கள் வந்து சுரந்து சத்துக்கள்லாம் உடம்பில் வந்து சேர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டைமில் நம்ம போயிட்டு குளித்தோம் அப்படின்னா, அதாவது சாப்பிட்ட உடனே குளித்தோம் அப்படின்னா, குறிப்பாக குளிர்ந்த நீரில் குளித்தா நம்ம உடம்போட அந்த வெளிப்புற டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்களா, அது சட்டுன்னு வந்து குளிமையாயிடும். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறோம், போயிட்டு நல்லா பச்சை தண்ணியில் குளிக்கும்போது உடம்பு கம்ப்ளீட்டாக வந்து கூலிங் ஆயிரும், அது நமக்கே வந்து தெரியும். இப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு விரும்பும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வெளி வெப்பநிலையை சரி செய்கிறதுக்கு வயிற்றுக்குள்ளார இருக்கிற அந்த வயிற்றுக்குள்ளார இருக்க வேண்டிய அந்த இரத்த ஓட்டம் திடீர்னு கை கால்கள் சருமத்தோட மேல் பகுதி அப்படின்னு எல்லா பக்கமும் வந்து போகும். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஜீரண செயல்பாடு வந்து அப்படியே மந்தமாகிடும். சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளாரே தேங்கிடும். இப்போ இந்த உணவு வந்து சரியாக செரிக்கலை அப்படின்னா, வயிற்று உப்புசம், நெஞ்சரிச்சல், அதுக்கப்புறம் இன்னும் சில பிரச்சனைகளும், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாங்க. இதனால் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது, குளிச்சுட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: Hi friends, my name is MS Venkat. I am an independent music composer. இப்ப நீங்க கேட்க போற சாங் ஹோப் ராஜா. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சோனாய் சாங்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
3: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
4: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
3: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
5: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
0: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க. அப்படி பட்சத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த மனநலம் ரொம்ப நமக்கு வந்து பாதிக்கப்படுறதுக்கான ஒரு காரணமாக சோசியல் மீடியா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படி நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து சைக்காட்டிஸ்ட் பாபு சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், சார் இந்த சோசியல் மீடியா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சார், அது எப்படி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குதுங்க சார்?
7: இது மிகவும் சரியான கேள்வி தான். எப்படின்னா, புரிதலுக்காக சொல்கிறேன், சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சோசியல் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு, சோசியல் சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இது எப்படி சொல்லணும்னா, ஏதோ ஒரு சமுதாய ஊடகங்கள் எடுத்துக்கோங்க, நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. எனக்கு 1000 நண்பர்கள் சமூக ஊடகங்கள் இருக்குன்னு சொல்றோம், அது எல்லாமே சோசியல் நெட்வொர்க் சிஸ்டம். அவங்க உங்களுக்கு நிஜ வாழ்க்கையே இல்லை, அவங்க உங்களுடைய குடும்பமாக உங்களுடைய இன்டர்நெட்ல உங்களுக்கு தெரிந்த உருவமாக இருப்பாங்களே தவிர உங்க வாழ்க்கையினுடைய அர்த்தத்துடன் வந்து பயணிக்கப்படுறது இல்லை. ஸோ அப்ப உங்களுக்கு 1000 நண்பர்கள் சமூக ஊடகங்கள் இருக்கிறாங்கன்னா அது வந்து சோசியல் நெட்வொர்க். சோசியல் சப்போர்ட் அப்படின்னு என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்க கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், உங்க பக்கத்துல இருக்க வீட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள், இவர்கள் சோசியல் சப்போர்ட் சிஸ்டம். நம்ம சோசியல் சப்போர்ட் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். சோசியல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா சோசியல் நெட்வொர்க் சிஸ்டத்துல இருக்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கும், உங்களுக்கு தெரிதோ தெரியாமலோ உங்க மனசுக்குள்ளார 1000 விதமான எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க. இப்போ ஒரு உணவு எடுக்கணும், உங்க தட்டு இருக்கு, உங்க தட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதை போட்டு சாப்பிடுவீங்க, அப்ப அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதே ஒரு மூளையும் ஒரு பசி உண்டு, அந்த பசிக்கு வந்து என்ன உணவு கொடுக்கணும், என்ன செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கறது நீங்களா முடிவு பண்ணணும். சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் போடக்கூடிய கருத்துக்கள் வந்து என்னன்னா, இறைச்சலை உண்டு பண்ணும், தேவையில்லாத செய்திகளை கொடுக்கும், அது உங்க மனப்பதட்டத்தை அதிகப்படுத்தி, மன நிம்மதியை அதிகப்படுத்தி, எப்பயுமே ஒரு போராட்ட உலகத்தில் இருக்கிற மாதிரி, எப்பயுமே ஒரு கவலையோடு இருக்கிற மாதிரி, எப்பயுமே ஒரு மோசமான சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கிடும். அதனால இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த சமுதாய ஊடகங்களுக்கு குறைந்தபட்ச நாம் நேரத்தையும் செயலையும் தான் கொடுக்கணும். அதிகபட்சம் கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய மன நிம்மதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.
0: கண்டிப்பாங்க சார், எப்படி இந்த சோசியல் மீடியா ஒருத்தருடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மனநல ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இன்னைக்கு காலகட்டத்தில் உடம்பை பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளோட மனசை நம்ம வந்து பார்த்துக்கிறோமா அப்படின்னா இல்லை, ரொம்ப அதிகமான கவனம் நம்ம செலுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி தான் சில விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். மன ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் கவலையே வராமல் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கிறது தான் மனநல ஆரோக்கியமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. கோபம், கவலை, சோகம், பயம் அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளும் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சோகத்திலேயே நம்ம வந்து நின்றக்கூடாது, கோபத்திலே நின்றக்கூடாது, கவலையிலே நின்றக்கூடாது, பயத்திலே நின்றக்கூடாது. அதிலிருந்து அப்படியே வந்து ஒரு பவுன்ஸ் ஆகி திரும்ப ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். அதுதான் ஒரு மன ஆரோக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது எதுவுமே வராமல் இருக்கிறது மன ஆரோக்கியம் இல்லை, எல்லாம் வந்ததுக்கப்புறமும் நம்ம எதுலேயும் தேங்கி நிற்காமல் இருக்கிறது தான் மன ஆரோக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்ம ஊரில் ஒரு யாருக்காவது காய்ச்சல் தலைவலி அப்படின்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆனால் மனசுக்குள்ளார ஒரு பயம், டிப்ரெஷன், தூக்கம் வரலைன்னா அதை வெளியே சொல்லக்கூட தயங்குவாங்க. இந்த மாதிரி எனக்கு மனதில் ஒரு பிரச்சனை வாட்டி உதச்சிட்ருக்கு, அதையே நினச்சிட்டு நான் தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்லாம் யாருமே அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. உடம்புக்கு வர காய்ச்சல் மாதிரி தான் மனசுக்கு வர கவலையும் அது மனசுக்கு வர ஒரு காய்ச்சல் அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரி பண்ணணும். காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அறிகுறி. உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னா காய்ச்சல் வரும். காய்ச்சல் அப்படின்றது ஒரு பிரச்சனையே இல்லை, அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்றதை வெளிப்படுத்தும். அது மாதிரி தான் மனசுக்கு வரக்கூடிய ஒரு காய்ச்சல் தான் கவலை. கவலை வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது மனசில், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னா ஒன்றுமே நம்ம பண்ண தேவையில்ல, அதுவே வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இன்றைய ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறத கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மியூசிக் வந்து கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஒரு ப்ராப்பரான டைமில் ரெகுலராக ஒரே டைமில், இப்போ காலையில் வந்து நம்ம 8 மணிக்கு காலை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா ரெகுலராக அதே டைமில் மதியம், அதுக்கப்புறம் இரவு நேர உணவை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடணும். இந்த உணவு முறைகளும் நம்மளுடைய மனதை சரியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம். என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம். என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: முக்கியமான நிகழ்ச்சியில், நம்மளுடைய இன்றும் நிலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ கேட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கட்டாயமாக இந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாங்க. தொடர்ச்சியாக மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ச்சியாக விரதம் எதனால் இருக்கணும், அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்காங்க. ஐயா, தொடர்ச்சியாக இந்த விரதம் வந்து எந்த ரீசனுக்காக இருக்கிறாங்க, அதே மாதிரி அதில் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி சொல்லுங்க ஐயா. அதே மாதிரி எப்படி இந்த விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஐயா.
7: பல்வேறு உணவு வகைகளை நாம் சாப்பிடுகிறோம். எல்லாவற்றையும் ஒரு இயந்திரமாக இருந்து அரைத்து கூழாக்கி தேவையானவற்றை சக்தியாக மாற்றி இந்த உடலிலே பொருத்தி விட்டு தேவையில்லாததை சக்கையாக மாற்றி கழிவாக வெளியேற்றுகிறது நம்முடைய செரிமான மண்டலம். ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு ஓய்வு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அதை தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ள ஒரு கால அவகாசம் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் விரதத்தை இறைவனுடைய பெயரிலே ஆன்மீகத்துடன் தொடர்புபடுத்தி வைத்தார்கள். அதே குறிப்பாக நோய்வாய்ப்பட்ட காலங்களில் விரதம் இருந்தால் நோயை விலகிவிடும் என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. ஆகவே காரண காரியம் இல்லாமல் நமது முன்னோர்கள் எதையுமே சொல்லவில்லை. நாம் அமாவாசை என்றோ அல்லது பௌர்ணமி என்றோ அல்லது ஏகாதசி என்றோ விரதம் இருப்பது ஒரு வேளையோ அல்லது ஒரு நாளோ அவரவர்கள் உடல் தகுதிக்கு ஏற்றவாறு அந்த விரதத்தை கடைபிடித்தால் நல்ல ஆரோக்கியம் வளர்க்க முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட இணைஞ்சு இந்த விரதத்தோட நன்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எதற்காக இந்த விரதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கடைபிடித்தாங்க, அதே மாதிரி இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் எந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லலாங்க. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இப்போ பருவமழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்பப்போ வந்து லைட்டாக மழையெல்லாம் வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மழையில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். இந்த மழை டைமில், அந்த மான்சூன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க பருவமழை காலம், இந்த ஒரு டைமில் கிருமிகளும் நம்மளை வந்து தாக்கலாம். அதனால் நம்மளுடைய இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப சூப்பராக வச்சுக்கணும். இந்த ஒரு டைமில் நம்ம எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா சூடான சூப், அதே மாதிரி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். மழை பெய்யறப்ப, இப்போ வந்து மழை பெய்யாமல் கூட இருக்கலாம் உங்களுடைய ஊர்களில், அந்த டைம் மழை பெய்கிற அந்த டைமில் ஏதாவது நம்ம வந்து எடுத்துக்காம சுட சுட தக்காளி சூப், முருங்கைக்கீரை சூப், இல்லைனா இஞ்சி, மிளகு, துளசி போட்ட கஷாயம் வந்து குடிக்கலாம். இது வந்து தொண்டைக்கு வந்து ரொம்ப ஒரு இதமான ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி சளி இருமல் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருட்கள். நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பூண்டு, இஞ்சி, மஞ்சள், மிளகு, சீரகம், இதையெல்லாம் நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட், சாரி ஆன்டி பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. மூன்றாவதாக பார்த்திங்க அப்படின்னா வேக வச்ச உணவுகள். வெளியில் விற்கிற சாப்பாட்டை இந்த சீசனில் கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். வீட்டிலே நல்லா வேக வச்ச காய்கறிகள், சுட சுட இட்லி, ஆவாரம் பூ, இல்லாட்டி தோலை தூதுவளை ரசம், இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக வெய காலத்தில் தான் தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை காலத்தில் தாகமே எடுக்காது, இருந்தாலும் வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்பில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறப்ப நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு டைமில் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பயும் போல் இந்த மழை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் மழை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்காமலும் வந்து இருக்கும். அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த மழை சீசனில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. இந்த பாடல் தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: கொரோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச விஷயம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம கூட இருக்கவங்க இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக அந்த பிடிச்ச விஷயத்தை கூட நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை நம்ம கூட இருக்கவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்பு அதிகமாக இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு தருணமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இப்போது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவதாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் எது? இதுதான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேர்களே, இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் வந்து தியாகம் அப்படின்னு செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வேற யாராவது இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்காக பிடிச்சவங்களுக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து விட்டு கொடுக்குற எண்ணம் அப்படின்றது மனிதர்களுக்கு வந்து இயல்பான ஒரு விஷயமா இப்போ இருக்க காலகட்டத்தில் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கண் முன்னாடி பார்க்கறதா இருக்கட்டும், நாமளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்கறது இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் இது பெண்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பெயர் விட்டு கொடுக்கறது அப்படின் எல்லாத்தையும் தாண்டி தியாகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரும்போதாக இருக்கட்டும் இல்லை வளர்ந்து இறக்க போகிற சூழ்நிலையிலும் கூட பெண்களுடைய வாழ்க்கையில் தியாகம் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பிறந்த வீட்டில் தம்பியோட படிப்புக்காகவா இருக்கட்டும் இல்லை அண்ணனோட படிப்புக்காகவா இருக்கட்டும் ஒரு பெண் வந்து இருக்காங்க அப்படின்போது அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அதிகமாக படிக்க வைக்காத சூழ்நிலை அப்படின்றது ஆரம்ப காலகட்டங்கள் இருந்தது. இப்போவும் ஒரு சில இடங்களில் இருக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரியான தியாகங்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பெண் பிள்ளைகள் வந்து மேக்ஸிமம் வந்து எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு வேலைக்கு போனாலும் அடுப்படியே தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு தான் வந்து எந்த ஒரு விஷயமும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பைக் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் சைக்கிள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாமே சின்ன வயசுலேருந்து பெண்கள் கண் முன்னே பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். நம்ம தம்பியோட பைக் தானே ஓட்டுறோம் நம்ம தம்பியோட சைக்கிள் தானே ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கூட ஏதாவது வாங்கியிருந்தாலும் அதையும் தன்னோட தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அவங்களுக்காக விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையே விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும் பெண்களுடைய வாழ்க்கையில் மட்டும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் இது எல்லாமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு ஏற்படும் அப்படின்னா பெண்களுக்கு தான் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பெயர் தியாகம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா தியாகத்தால் உயர்ந்த பெண் தியாகமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு நம்ம முத்தியர் குத்தி ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் பெண்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்காக தான் நான் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் பண்ண மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னா எது உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவீங்க அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து லெசன் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: வரலாற்றில் இன்று
2: இன்று
3: இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல் தினம்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 8 வேர்ல்டு ஓஷன் டே, அதாவது உலக பெருங்கடல் தினம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பசிபிக் பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைபடங்களை பார்த்துருப்போம். ஆனா இந்த பெருங்கடலுக்காகவே ஒரு தினம் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேயர்களே. இந்த உலக பெருங்கடல் தினத்தை எதுக்காக கொண்டாடுறாங்க, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த உலக பெருங்கடல் தினத்தோட முக்கிய பின்னணி என்ன அப்படின்னா, பூமியில ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துறதுக்காகவும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி மக்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய

நோக்கமா இருக்கு. இந்த நாளோட வரலாறு என்னன்னு தெரியுமா? 1992 பிரேசில் நாட்டுலதான் இதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 ஐக்கிய நாடுகள் சபை எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த June 8 உலக பெருங்கடல் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த உலக பெருங்கடல் தினத்துக்காக இன்னொரு முக்கியமான கருத்துமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகில் உள்ள 5 பெருங்கடல் மனித குலத்திற்கு வழங்குற எண்ணற்ற வளங்களை போற்றதுக்காகவும், கடல் மாசுபாடு அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்திலிருந்து கடல்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ கொஞ்ச காலமாவே கடலுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் தான். நாம சாதாரணமா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில், கவர், கப்பு, இது எல்லாமே கடலுக்கு தான் போய் சேருது. அதனால மீன்கள், ஆமைகள், கடல் பறவைகள், பல உயிரினங்கள் வந்து உயிரை இழக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம எப்படிலாம் குறைக்கலாம், சுற்றுச்சூழலை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. ஸோ நாமளுமே கடற்கரை அப்படின்றது சாதாரண ஒரு பீச் மட்டும்தான், நம்மளோட பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம, நம்ம கடற்கரைக்கு போகும்போதும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத குறைக்கிறதுலையும் சரி, இதன் மூலியமா வந்து நம்ம கடல் மாசுபடுறத எந்த அளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றத எல்லாருமே யோசிங்க. கண்டிப்பா யாருமே பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இயற்கை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுலயும் கடல் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்களுமே இனிமே பிளாஸ்டிக் பேக்கா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், ஒரு கப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், இது எதையுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறத குறைக்கிறது மூலியமா நம்மளோட கடல்களை நம்ம பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நம்மளோட இயற்கை வளங்களை பராமரிச்சு நாம இயற்கையோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை கொடுக்கிற பயன்கள் ரொம்பவே அதிகம். சோ நம்மளுமே இயற்கையை பாதுகாத்து பராமரிச்சு இயற்கையோட இணைந்து வாழலாம் அப்படின்ட்டு நானுமே சொல்லிக்கிறேன். நன்றி.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனும் பத்தல டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: லேசா லேசா
7: லேசா லேசா
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம அதிகமாக டயட்டு அப்படின்றதுக்காக கோதுமை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் கோதுமை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா பஞ்சாப் மாநிலத்திலிருந்து தான் வருது. இந்தியாவுடைய கோதுமை கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுற பஞ்சாப் மாநிலத்திலிருந்து தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சாதனை பெண் பற்றி பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா விவசாயியுடைய மகள் இன்னைக்கு அகில இந்திய அளவில் முதல் ரேங்க் வாங்கி எல்லாரையும், அதாவது ஒட்டுமொத்த தேசத்தையுமே திருப்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்போது இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், நகரங்களில் வசிக்கக்கூடிய பெண்களை விட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப குறைவாக இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விவரம் தெரியாத சூழ்நிலையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு, இந்த ராணுவத்துறையாக இருக்கட்டும் வான்படைத்துறையாக இருக்கட்டும் இது மாதிரி சேரத்துக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு இல்லாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு பெருசு, நம்ம வந்து சேர ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடினமான, அதாவது இந்திய வான்படையில் மிக உயரிய அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் அகாடமி தேர்வு இருக்கு இல்லையா, இது தேச அளவில் மிகவும் கடினமான ஒன்றா இருக்குது இன்னைக்கு வரைக்குமே. இந்த எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது விதமான கடுமையான சவால்களையும் இந்த போட்டி தேர்வுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறியடித்து இந்த தேர்வில் அகில இந்திய அளவில் வந்து முதலாவது ரேங்க் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒட்டுமொத்த தேசத்தையும் திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. விவசாயியுடைய மகள் இப்போ அகில இந்திய அளவில் விமானப்படையில் வந்து தேர்வாகியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சின்ன கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கனவுகள் அப்படின்றதுலாம் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுடைய கனவுகள் வந்து இந்த எல்லையை தாண்டி போகிற மாதிரி, நம்ம வானத்தில் பறக்கக்கூடியது மாதிரி இருக்கணும் அப்படின்றத இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு எல்லார் கையிலையுமே, வந்து அதை பயன்படுத்தி நாம் அடுத்தடுத்து வளரணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மெஹக்பிரீத் கவுர் மாதிரி உங்களாலையும் உங்களோட வாழ்க்கையில் கனவுகளுக்கு எல்லை கிடையாது, அந்த எல்லையை தாண்டி தான் கனவே இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை பற்றி? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உழைப்பு அப்படின்றது கண்டிப்பாக வந்து வீணாகவே ஆகாது. அந்த உழைப்பை நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சாதனையும் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தை உழுது நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயியுடைய மகள் இன்றைக்கி நாட்டினுடைய எல்லை பாதுகாக்கும் வான்படையில் தேர்வாகி அகில இந்திய அளவில் வந்து முதலிடம் பிடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு விஷயம் தான். அதனால் நீங்கள் எளிய பின்னணியில் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு அசாத்தியமாக இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஆகாயத்தையும் உங்களால் ஆள முடியும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சிகளை இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசலேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
2: என்ன மச்சான் லவ்வா?
1: அட லவ் இல்ல மச்சான், டீ. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
2: மச்சான் நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
2: அதுவா? கரண்டி மச்சான்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kulangaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 9160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா பெண்களுடைய சுகாதாரத்தை பத்தி பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஏன்னா பெண்களுக்கு பொதுவாகவே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அதிகமான பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இயற்கையாவே வந்து 20 நிமிஷம் தூக்கம் அப்படின்றது அதிகமா தேவைப்படுது, அதாவது கூடுதலா தேவைப்படுதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் ஸ்லீப் கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வுல சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய ஒரு மூளை இருக்கு இல்லையா, அது ஒரே நேரத்துல பல வேலைகள் மல்டி டாஸ்கிங் அப்படின்றது செய்ய ஆரம்பிக்குது. இதனால சீக்கிரம் வந்து டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்களா பெண்கள். அதுக்காக ஆண்களை விட 20 நிமிஷம் பெண்கள் அதிகமா தூங்குறது ரொம்பவே நல்லது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆண்கள் தான் அதிகமா தூங்கிட்டு இருப்பாங்க, பெண்கள் குறைவா தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நைட்டு படுக்கிறது 10-11 மணி ஆனாலுமே காலையில வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு எழக்கூடியவங்க தான் பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கம் அப்படின்றது அவங்களுக்கு இல்லாததுனால குழப்பம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு குறிப்பிலையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்கள் சரியா தூங்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் இருக்கு இல்லையா, இது வந்து தலைகீழா மாறிடுமா. இதுதான் வந்து பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கு காரணமா அமையுது. இல்ல சீரற்ற மாதவிடையெல்லாம் வருது இல்லையா பெண்களுக்கு, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசன்ட் டைம்ல கூட நானுமே ஸ்டடி பண்ண ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா கண் கூட நம்ம வந்து ரிசர்ச் பண்றது இந்த ஆய்வு குறிப்புகள்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அதை இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். நானுமே வந்து இந்த கல்லூரி மாணவிகள்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருந்தாங்க நம்ம சோனாஃபம்காக. அவங்க கிட்ட நான் வந்து யதார்த்தமாக பேசும்போது கேட்ட விஷயங்கள் இதுதான். நீங்க நைட்லாம் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நைட்டு நான் தூங்குறதுக்கு ஒரு 12 மணி ஆகலாம், 1 மணி ஆகலாம், ஒரு சில நாள்லாம் தூக்கமே வராது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலர் வந்து பிசிஓடி இருக்குன்றாங்க, ஒரு சிலர் தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு போது, தூக்கம் சரியில்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது சாதாரணமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது பெண்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி அதுக்கப்புறம் நர்சிங் வேலையில் போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பகலில் தூங்கிட்டு நைட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்களுடைய இயற்கை அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான உயிரியல் கடிகாரம் மாறி போய் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து 50% குறைய ஆரம்பிச்சது. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்க ஆரம்பிக்குது. இது வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து எச்சரித்திருக்காங்க. ஸோ நைட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க ஆரம்பிக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து தூக்கம் கெடுறதுனால அதிகமாக பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் கோபமாவோ எரிச்சலாவோ இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாவோ இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதையுமே வந்து இந்த ஆய்வு குறிப்பு சொல்லியிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்போது பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து முழிச்சிருக்கிறது இல்லை ஃபோன் பார்க்கறது இது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தூங்க ஆரம்பிங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிங்க, இல்லை நைட்டு 9 மணிக்கு படுத்துட்டு மார்னிங் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. தூக்கம் அப்படின்றது சரியாக இல்லை அப்படின்னா பெண்களுக்கு பல விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்போது அவங்க எந்த டைமில் தூங்குறாங்க, அவங்க எந்த டைமில் எழுந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதா அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது இல்லை எனக்கே இருக்கு ராஜ்குமார் நானே பெண்ணாக இருந்ததாக கேட்டுட்ருக்கேன் நிகழ்ச்சியை அப்படின்னு சொல்லணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள். நேரிலே தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதி அடுத்ததாக ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி மேம் தான் பேச போகிறாங்க. ஸோ ரேவதி மேம் யார், என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா தெரப்பிஸ்டாக நம்ம சேலமில் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம பேச போகிறோம். ரேவதி மேம் வணக்கம் மேம். ரேவதி மேம், இப்போது எல்லா பெண்களுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள எல்லாருமே வந்து கேர் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க அவங்களே பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலே பல விளைவுகள் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்போது பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் நெக் பெயினாக இருக்கட்டும், பேக் பெயினாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்படுது அப்படின்போது அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாரும் எப்படி அதை சமாளிக்கணும் மேம்?
6: சமாளிக்கிறதுக்கு அவங்க முதல்ல ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் சார். பொரியல் செய்வாங்க, நான் இப்போ வரையும் பார்க்குறேன். உங்களுக்கு மேபி இது ஆச்சரியமாக கூட இருக்கலாம், எங்கே மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நமக்கு கொடுக்காம அவங்க தான் மேம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒரு 10% சார். இன்னும் 90% உமன்ஸ் வந்து சமைச்ச எல்லாத்தையும் ஹஸ்பண்டுக்கு, மாமியார் மாமனாருக்கு, குழந்தைங்களுக்கு வச்சுட்டு வெறும் சாப்பாடு குழம்பு சாப்பிட்ற ஃபேமிலி பார்க்குறோம். ஓகே, அவங்க வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்காது, ஒரு கால்சியம் இருக்காது, அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு எனர்ஜி ஃபுட்டுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அவங்க ஃபுட்டில் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் சார்.
5: ஸோ பெண்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆனால் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவாக இருக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. உடல் ரீதியாக நிறைய சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டாலுமே அது வந்து பாடி பெயின் கொடுக்கறது, நெக் பெயின் கொடுக்கறது, இந்த மாதிரி அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுட்டில் தான் கான்சன்ட்ரேஷனாக இருக்க ஆரம்பிக்கணும், ஃபுட்டு தான் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. மேம் இப்போது நெக் பெயினாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங்லேருந்து ஏதாவது ஒரு பெயினோட வராங்க, பேக் பெயின் எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பெண்கள் வராங்க அப்படின்போது அவங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரியான யோகா ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுப்பீங்க மேம்?
6: அவங்களோட ஃபுட்டு தான் முதல்ல கரெக்ட் பண்ணுவோம். நீங்கள் முதல்ல ரொம்ப ஒன்றுமே இல்லை, ஒரு முட்டை சாப்பிடுங்க டெய்லி. முட்டையை வேக வைப்பாங்க, மொத்த ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு முட்டை டெய்லி சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முட்டை சாப்பிடுங்க, நான்வெஜ்னா முட்டை சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த ப்ரோட்டீனில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பொதுவாக இதை சொல்லுவோம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல உங்கள் ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்காக என்ன பண்ணலாம், ஏன்னா இதுவரையும் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டில் இருக்கவங்கள நம்ம யோகாவில் டக்குன்னு கொண்டு போயிடலாம். ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 40 இயர்ஸ் இருந்தவங்கள ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போக முடியும் சார்.
5: ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். அதை எடுத்துக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது, அதுவும் பெண்களுக்கு அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ 50%க்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விட்டமின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ப்ரோட்டீன் பிரச்சனைகள் அப்படின்றத சந்திக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், அதுக்காக தான் வந்து உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி, யோகா, தியானம், இது எல்லாமே வந்து பண்ணுறது மூலிமா மனம் அமைதியாக இருக்கிறதையும் தாண்டி உடலும் அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றதையும் வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து யோகா தெரப்பிஸ்டாக ரேவதி மேம் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நாம் இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட ரேவதி மேம் தான் இருக்காங்க கண்ணம்மா பகுதியில. இன்னைக்கு கண்ணம்மா பகுதியில நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகா அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ரேவதி மேம், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிசிஓடி பிரச்சனையா இருக்கட்டும், பிசிஓஎஸ் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. 100 பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது.
0: ரோட்ல விளையாடுறாளா இல்ல வீட்டுக்குள்ளயாவது ஏதாவது விளையாடுறாளான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நல்ல டாக்டர்ஸ், எனக்குலாம் சூடாமணியில தான் டெலிவரி ஆச்சு. என்னோட டாக்டர்லாம் எனக்கு சொல்லுவாங்க, முதல்ல வந்து பொண்ணு பிசிக்கல் ஏதாவது ஒரு கிளாஸஸ்க்கு போடணும். முன்னாடி அவர் சொல்லுவாருங்க, பெண் குழந்தை பிறந்திருக்கும் போது அவளை வீட்டிலேயே வச்சிருக்கக்கூடாது, ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னா முதல்ல ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்ல. இப்போ டாக்டர்ஸ்க்கே அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா டாக்டர்ஸுமே பொதுவாக சொல்கிறாங்க யோகா பண்ணுன்னு, நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, டாக்டர்ஸே சொல்கிறாங்க. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் மூமெண்ட் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஃபுட்டோட குவாலிட்டி மாறிடுச்சு சார். நம்ம அம்மாவும் அதே காயை தான் சாப்பிட்டாங்க, இப்போ நம்மளும் அதே காயை தான் சாப்பிட்றோம், இன்னும் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம், ஆனால் அந்த ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்ப மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தானே ஒழிய தனிப்பட்ட முறையாக பெண்கள் ரொம்ப அவங்க உடம்ப கவனிக்கிறது இல்லை, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. டோட்டலாக நேச்சரே மாறிடுச்சு.
2: இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது பிசிஓடி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரி யோகா பெனிஃபிட்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து
0: இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா உங்கள் பாட்டிலாம் பாட்டி பீரியடில் பிசிஓடினா என்னன்னே தெரியாது, பிசிஓஎஸ்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் நம்ம அம்மா பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு. இப்போ என்னோட எனக்கு 41 இயர்ஸ் 42 இயர்ஸ் ஆகுதுன்னா என் பீரியடில் பார்த்தீங்கன்னா 10 ஒரு 4 பேருக்கு இருந்துச்சு, இப்போ 10 8-9 பேருக்கு இருக்குது சார். ஓகே, இது நம்ம பிசிஓடி பிசிஓஎஸ் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியாது. நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும், ஆனால் அதை பற்றிய அவேர்னஸ் இருக்கணும். ஃபுட்டை கரெக்ட் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணணும். உங்களோட டோட்டலாக உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வர மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகணும். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக முடியும். கரெக்டாக அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வராது. இதை டோட்டலாக 20 நாளும் நீங்கள் பண்ணி 21வது நாள் நீங்கள் நோட் பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம்.
2: ஸோ ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா பிரச்சனைகளும் பெண்களுக்கு ஈஸியாக வரக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க எடுத்துக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறைவாக இருக்கிறனால தான் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வந்து மேம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், யோகா தியானம் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடலாளையும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், அது வந்து உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும், உங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றி மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

கூட அடுத்த ஒரு மணி நேரம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய டெக்னாலஜி விஷயங்கள்லாம் வாரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இது பாக்குறேன். சரி, பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க திவாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு உங்கள் காதோரம் சேர்த்துவேன், அதுதான் என்னோட வேலை. சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஏஐ எந்தெந்த மாதிரியான அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாத ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான புது புது ஆப் வந்திருக்கு, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ஆப்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடிகள்லேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், உங்கள் ஸ்மார்ட் டிவைஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட கேட்க போறீங்க. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகருடன். இன்னைக்கு ஆரம்பத்தில் திவாகர் என் கூட டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு ஏஐ வெப்சைட். நீங்கள் எந்த ஒரு ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு சூப்பரான வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் போனீங்கன்னா போதும், அதுலேயே உங்களால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்க முடியும், அப்லோட் பண்ண ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்க முடியும், அதை சைஸை மாற்றிக்க முடியும், இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் பண்ணிக்க முடியும். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் அந்த வெப்சைட்டோட பெயர் சொல்லிடுவா. இந்த வெப்சைட்டோட பெயர் தான் bananaproai.com. BANANAPROAI.com அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாக்ஸ்லேருந்து 13 பாக்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் 13 இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜுக்காக அவங்க அத்தனை இது செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 20,000 கேரக்டருக்குள்ள எழுத்துக்களுக்குள்ளே நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இமேஜோட சைஸ் உங்களால் மாற்றிக்க முடியும். 1:1, 8:1, 4:1 அப்படிங்கிற மாதிரி பல வகையாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தான் போஸ்ட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோவில் வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 1K 2K 4K அப்படிங்கிற ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வைர்டு கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அது வந்து ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 2 கிரெடிட் ஆகும். அதாவது இந்த பனானா ப்ரோ ஏஐலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த 2 காயின் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான செமையான ஏஐ இமேஜ் ரெடி ஆகிடும். இந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மாடல்ஸும் அங்கே இருக்கும். கூகுளோட ஜெமினி இமேஜ், அந்த நானோ பனானா மாடல் யூஸ் பண்ணுமா, இல்லை GPT இமேஜ் யூஸ் பண்ணுமா, இந்த மாதிரி நிறையா மாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் bananaproai.com அப்படிங்கிறதான் அதை பேர். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கலாம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் B+ கிளினிக்.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்ல, பட் இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு இதை சஜஸ்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில. அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் நீங்க கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க கருத்துக்கள் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இப்ப டெக்ரூல அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் தான் உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போனோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐக்யூ நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய Z11 5G அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர். இந்த போன்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத மேலோட்டமாக கேட்டுக்கலாமா? ஐக்யூ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மொபைலாக தான் இருக்கும். அதுவும் நிறையா வேரியன்ட் இருக்குது. மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ஃப்ளாக்ஷிப்பாகவும் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய மொபைலோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐக்யூ Z11 5G அப்படிங்கிறது தான் அதோட பேர். இதில் இந்த மொபைலில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவா. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் கேமரா, செல்ஃபி கேமரா வருது. அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பெசில்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான பெசில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கேமரா, டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது கூடிய ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. மெயின் கேமராவாக வந்து உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமராவாக 2 MP கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸை பயன்படுத்தி உங்களால் 30fps ஃபுல் HD வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு 32MP 32MP ஒரு சூப்பரான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் வருது. இதையுமே உங்களால் 30fps பயன்படுத்தி வீடியோ ஃபுல் HD வீடியோ ரன் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது, இந்த மொபைலோட பேட்டரி தான். ஐக்யூ அப்படிங்கிறது பேசிக்காகவே எடுத்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக கொடுக்குறது. கேமிங்க்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக நமக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம் இல்லை. இதில் வந்து 9020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவும் 90W ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது இந்த மொபைலில் இருக்க இந்த பேட்டரி. இது வந்து டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதில் 2 SIM யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட்டட் தான். 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 8GB ரேமில் இருக்குது. இந்த மொபைலில் மீடியா டெக் ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 4 சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலாக இருக்கும். இந்த மொபைலில் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான சமையான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை ஏற்று வாங்க மக்களே.

0: இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. இப்ப மார்க்கெட்ல புதுசு புதுசா இருக்க ஸ்மார்ட் கேஜெட்ல பத்தி சொல்றோம், உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் பத்தி சொல்றோம், அது மட்டும் இல்லாம ஏஐ வெப்சைட் பத்தி எல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே புரியுதா, புரிஞ்சு நீங்க அதை பயன்படுத்தி பாக்குறீங்களா, அப்படி பயன்படுத்தி பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதா இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்கள் வச்சுதான் நானும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்லதுவாக்க நீங்க எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல, நான் செஞ்சு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் போனுக்கு அது செட் ஆகல, என் போனுக்கு ஏத்த மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கே வந்து டெக் குருல டெக்னாலஜி சார்ந்து ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கல மக்களே. அந்த மாதிரி இருந்ததுன்னா 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். மறக்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துற மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பெயர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அதை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்க நிறைய பேர் வந்து இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அதுல நான் நிறைய டைம் வந்து இந்த பேடிஎம் பத்தியும் கூகுள் பே பத்தியும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். இதுக்கு வந்து நான் கூகுள் பேல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் தான் சொல்ல போறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டிரான்சாக்ஷனை நீங்க ஃபில்டர் பண்ணி பாக்குறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கூகுள் பே அப்படிங்கிற ஆப் ஓபன் பண்ணிக்கணும். கூகுள் பே ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்ட உடனே உங்களுக்கு அங்கே என்னென்ன பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கூகுள் பே ஆப் மூலியமா அப்படிங்கிறத வந்துடும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து கூகுள் பே மூலியமா என்னென்ன பேமெண்ட் பண்ணிங்களோ அது மட்டும்தான் வருமே தவிர, நீங்கள் வேறு பேங்க்கு இதோட லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட பேமெண்ட்லாம் வராது. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் மூலியமா யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதோட இதுவும் ஹிஸ்ட்ரியும் இங்கே வராது. நீங்கள் வந்து கூகுள் பே மூலியமா என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வரும். இதை தொடர்ந்து இந்த கூகுள் பே மூலியமா பேமெண்ட் பண்ணிருக்க அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை உங்களால் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அங்கே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ச் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஏதாவது பேர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுரேஷ்க்கு இந்த மாதம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் சர்ச் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸில் எத்தனை பேமெண்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேமெண்ட் ஃபெயில்டாக இருக்குது, ப்ராசஸிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட், டேட்டு, அமௌண்ட், அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட், டேட்டு, அமௌண்ட், பேமெண்ட் டைப், இந்த மாதிரி பல வகையாக உங்களால் பிரித்து அதில் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது நிறைய டிரான்சாக்ஷன் கூகுள் பே ஆப் மூலமா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கலாம்.
1: போடா

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது பயனுள்ளதா இருக்கு இல்ல பயனுள்ளதா இல்ல, இது வாக்கர் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணு போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரை நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் மக்களை சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மொபைலில் நிறைய டைம் வந்து நமக்கு இன்டர்நெட் இஷ்யூலாம் வந்திருக்கும். இன்டர்நெட் இஷ்யூ வரதுனால நம்மளால் சரியாக ஒரு கேம் விளையாட முடியாது, ஒரு படம் பார்க்க முடியாது, ஒரு வீடியோ பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். சரி, இன்டர்நெட்டை கூட விடுங்க, வைஃபையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன தான் அந்த வைஃபையில் இருக்க இன்டர்நெட்டு ஃபுல்லாகவே இருந்தாலும் நல்லா ஹைஸ்பீடு இன்டர்நெட்டாக இருந்தாலும் நமக்கு ரிசீவ் ஆகுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். சரி, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் குழம்பி போய் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதா நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே

உங்களுக்கு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரீசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை உங்களால அங்க சர்ச் பண்ண முடியல, தேட முடியல அப்படின்னா நீங்க மேல போய் சர்ச்ல ரீசர்ச் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படியே அந்த ரீசர்ச்சுக்குள்ள போய்க்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், ரீசெட் மொபைல் நெட்ஒர்க் செட்டிங்ஸ், ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ், ரீசெட் அசசிபிலிட்டி செட்டிங்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து நான் சாம்சங்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எந்த மொபைல் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல்ல அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரீசெட் மொபைல் செட்டிங்ஸும் ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க நெட்ஒர்க் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு டைம் ரீசெட் ஆகிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். அதனால உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு, வைஃபைல இருந்து வரக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீட்லாம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, திவாகரனுடன் உங்களுக்காக அருமையான பாட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மகளே. நம்ம டெக்குரு நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம லைஃப்ல நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல எதுக்குமே கவலைப்பட தேவையில்லைங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு டே. ஸோ இந்த வேர்ல்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு டே

இல்லைங்கள அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி சேலமை சேர்ந்த ஒரு குட்டி பொண்ணு தான் வந்துட்டு செம பேச பொருளாக வந்திருக்காங்க, செம வைரலாக போயிட்டுருக்காங்க. அவங்கள பற்றி தான் ஊரெல்லாம் ஒரே பேச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ யார் அவங்க, அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஏன்னா சேலமை சேர்ந்தவங்க தான் மாதுரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குட்டி பொண்ணு. இவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 1.5 வயசு தான் ஆகுது. இந்த 1.5 வயசில் இவங்க ஒரு உலக சாதனையை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. எனது 1.5 வயசில் உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியமாக நினைக்கிறது எனக்கு வந்து புரியுது. ஆமாங்க, அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா வெறும் 25 செகண்டில் 10 விலங்குகளோட சத்தத்தை துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. 1.5 வயசில் இவ்வளோ அசாத்தியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உலகம் அந்த வேர்ல்டு ரெக்கார்டை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ யார் அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா கிங்டம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்காங்கள, இந்த நிறுவனம் தான் அவங்களுக்கு உலக சாதனை அந்த அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ இதே மாதிரி இன்னும் இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் டே. ஸோ இந்த டேவோட ஸ்பெஷலாக உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து 2 சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் தொடர்ந்து

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வரலாற்றில் இன்று இன்று
2: இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல் தினம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 8 வேர்ல்டு ஓஷன் டே, அதாவது உலக பெருங்கடல் தினம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பசிபிக் பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைபடங்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பெருங்கடலுக்காகவே ஒரு தினம் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேயர்களே. இந்த உலக பெருங்கடல் தினத்தை எதுக்காக கொண்டாடுறாங்க, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த உலக பெருங்கடல் தினத்தோட முக்கிய பின்னணி என்ன அப்படின்னா, பூமியில ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துறதுக்காகவும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி மக்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த நாளோட வரலாறு என்னன்னு தெரியுமா? 1992 பிரேசில் நாட்டில தான் இதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 ஐக்கிய நாடுகள் சபை எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த June 8 உலக பெருங்கடல் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த உலக பெருங்கடல் தினத்துக்காக இன்னொரு முக்கியமான கருத்துமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகில் உள்ள 5 பெருங்கடல் மனித குலத்திற்கு வழங்குற எண்ணற்ற வளங்களை போற்றுறதுக்காகவும், கடல் மாசுபாடு அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்தில இருந்து கடல்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ கொஞ்ச காலமாவே கடலுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் தான். நாம சாதாரணமா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில், கவர், கப்பு, இது எல்லாமே கடலுக்கு தான் போய் சேருது. அதனால மீன்கள், ஆமைகள், கடல் பறவைகள், பல உயிரினங்கள் வந்து உயிரை இழக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம எப்படி எல்லாம் குறைக்கலாம், சுற்றுச்சூழலை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. சோ நாமளுமே கடற்கரை அப்படின்றது சாதாரண ஒரு பீச் மட்டும்தான், நம்மளோட பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம, நம்ம கடற்கரைக்கு போகும்போதும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத குறைக்கிறதுலயும் சரி, இதன் மூலியமா வந்து நம்ம கடல் மாசுபடுறத எந்த அளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றத எல்லாருமே யோசிங்க. கண்டிப்பா யாருமே பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இயற்கை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுலயும் கடல் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்களுமே இனிமே பிளாஸ்டிக் பேக்கா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், ஒரு கப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், இது எதையுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறத குறைக்கிறது மூலியமா நம்மளோட கடல்களை நம்ம பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நம்மளோட இயற்கை வளங்களை பராமரிச்சு நாம இயற்கையோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை கொடுக்கற பயன்கள் ரொம்பவே அதிகம். சோ நம்மளுமே இயற்கைய பாதுகாத்து பராமரிச்சு இயற்கையோட இணைந்து வாழலாம் அப்படின்ட்டு நானுமே சொல்லிக்கிறேன். நன்றி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த எக்ஸாம் வந்துட்டாலே ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒருத்தன் கொஸ்டினே ஆன்சர் எழுதி வச்சிருக்கான், இன்னொருத்தன் ஆன்சரையே கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: இதெல்லாம் என்ன ஒரு பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பாரு.
2: என்ன மிஸ் அது?
0: கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: தேவி மிஸ், அவன் என்ன எழுதியிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் எ பர்சன் பார்ன் இன் எ கார் அண்ட் டை அவுட்சைட் இஸ் கால்ட் கார்பன் டை ஆக்சைடு.
2: யாரு மிஸ் அந்த ஜீனியஸ்? நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா?
0: கவிதா மிஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு.
3: இந்த ஆடியோ கேட்டபோது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல்லாம் படிக்கும் போது எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்லாம் தெரில அப்படின்னா இந்த மாதிரி தான் குதர்க்கமாக வந்து எழுதி வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத என்கிட்டே வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டே. ஸோ இந்த டேவோட ஸ்பெஷலாக உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு மாசிநாயக்கப்பட்டியிலேருந்து சதீசன் நான் கால் பண்ணி அவர் சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, சதீசன் நான் சொல்லியிருந்தார், எனக்கு எவ்வளவோ நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா என்னோட அப்பா தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, தொழில் எப்படி செய்யணும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ராப்பராக கைட் பண்ணி கூப்பிட்டு போனார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். இப்போது அவர் இல்லை அப்படின்னாலும் கூட அவரோட பேர் சொல்கிற மாதிரி நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தார். இப்போது நம்ம சதீசன் நான் சொன்னது கரெக்டு தாங்க. நம்மள எல்லாருக்கும் முதல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா நம்மளோட அப்பாக்கள் தான் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ரொம்பவே சூப்பராக டீச் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவரோட அப்பா தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நம்ம சதீஷ் என்ன சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போது நமக்கே தெரியும் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியுங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் ஏஐ டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. இப்போது எல்லாத்துலேயுமே ஏஐ வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் ஒரு புதிய ஏஐயை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக செம்மையாக வந்திருக்கும். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஆந்திரா கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புதிய ஏஐ டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி வச்சு பிறந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட முக்கியமான அந்த மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவீடுகளை நம்ம பதிவு செய்யலாம், மதிப்பீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு குழந்தையோட எடை, குழந்தையோட உயரம், தலை, இந்த அளவுலாம் வந்துட்டு அந்த குழந்தையை தொடாமல் மொபைல் வீடியோ மூலிமா துல்லியமாக நம்ம அதை மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி. வா, கேட்கவே செமையாக வந்துருக்குல்ல. ஸோ இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, என்ன ஏது அப்படின்ட்டு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
2: என்ன மச்சான் லவ்வா?
1: அட லவ் இல்ல மச்சான், டீ. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
2: மச்சான் நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
2: அதுவா? கரண்டி மச்சான்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhangaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டே. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ருக்மணி பாட்டி தாதகா பாட்டிலேருந்து கால் பண்ணி அவங்க நம்மளாம் அசந்து போகிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னவங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க சொன்னது அவங்களுக்கு யார் திரும்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்களா, அதாவது ஸ்கூல் படிக்கும் போது இருந்த டீச்சர்ஸ் தானா? டீச்சர்ஸா, ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு பயங்கரமாக மோட்டிவேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க, நீ அதை பண்ணு இதை பண்ணு உன்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ரெண்டு பேரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அலமேலி டீச்சர் அதுக்கப்புறமா மாதவன் சார். இவங்கெல்லாம் வந்து மறக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. இவங்க கொடுத்த மோட்டிவேஷனில் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. இப்போ டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த நிலைமைக்கு இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும் எந்த மாதிரி

சுச்சுவேஷன்ஸ் இப்போ வந்து வேர்ல்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி பெட்ரோலு சிலிண்டரு டீசலோட ரேட்லாம் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு, இந்த நிலையில் இதுவுமா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும் இப்போ என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான ப்ரைஸ் ஹைக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இந்த நிலையில் பிசிபிலாம் வந்து இருக்குல்ல, அந்த சர்க்கியூட் போர்டு, அந்த போர்டுக்கான ரேட்டும் வந்து பயங்கரமாக ஏறப்போ தான் கிட்டத்தட்ட 50% அளவுக்கு ரேட்டு வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த போர்டுக்கான விலைலாம் ஏறினா என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த லேப்டாப்பு மொபைல்ஸு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸ் சம்மந்தப்பட்ட ரேட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஏ ராஜ், எப்படிரா, எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இதுவரைக்கும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். நிறைய விஷயங்கள்லாம் நம்மளும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நம்ம கூகுள் பிரதருங்க. இவர் வந்துட்டு துறையூர் சார்ந்த நிறைய விஷயங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்லோட் பண்ணி போட்டுட்ருப்பாரு. இவர் ஃபுல் டைமாக சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஜேர்னியில் வந்து வரவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படினா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதிகமான பட்ஜெட் வந்து கோட் பண்றாங்கல, அது எப்படி நீங்க பாக்குறீங்க?
9: நம்ம எடுத்த உடனே பெரிய பட்ஜெட் கோட் பண்ணாம, ஓகே இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கலாம்ன்றத பண்ணி எந்த கண்டென்ட் கிரியேட்டரும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா அது ஒரு சரியா போய் அவுட்புட் முடியுமான்றது எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் தி டே நானும் இதுல பெய்டுக்காக தான் இருக்கேன். இந்த பேஜ் நான் ரன் பண்றது எப்படினா பெய்ட் ப்ரமோஷன் எனக்கும் வருது, நான் அதை தான் அவாய்ட் பண்றது இல்ல. பட் வந்து இது ஒரு மீடியமா யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு விஷயத்தை பண்ணிக்கணும். எப்படின்னா ஒரு நல்ல கண்டென்ட் டெலிவரி பண்ணிடணும், சேம் டைம் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும், ரெண்டு பேத்துக்குமே யூஸ் இருக்க மாதிரி பண்ணிடணும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல நீங்க அந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நீங்க யார்ட்டையும் எந்த ப்ரைஸும் கோட் பண்ணாம நெகோசியேட் பண்ணி பண்ணி கொடுங்க. நாளைக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்துருவாங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க சோசியல் மீடியா கிரியேட்டரா இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து கோட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே அதிகமான அமௌண்ட்லாம் கோட் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்ட்லையும் எந்த ஒரு குறைபாடும் வைக்காம கண்டென்ட்லையும் குவாலிட்டியான கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வருது அப்படின்னா அதையுமே வந்துட்டு ஆடியன்ஸுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது தெரியாம அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஆடியன்ஸுக்கு வந்து புகுத்த முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணி உங்களுக்கான அந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க. கிளைண்ட்ஸுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்க வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சேனல் அப்படின்றது என்னைக்குமே இந்த ஒரு சோஷியல் மீடியா ஃபீல்டில் கண்டிப்பாக ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கவலையுமே கிடையாதுங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அவருமே அவரோட ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்க தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம கூட இப்போ யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, துறையூர் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்க துறையூர் பசங்க. இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம கோகுல் பிரதர் நினைஞ்சு அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரோட ஜேர்னிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் அதிகமான அமௌண்ட்டை கோட் பண்ணாதீங்க, அது வந்துட்டு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. அதுக்கப்புறமா போக போக நமக்கான கிளைண்ட்ஸ் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்களா பிரதர், இல்லை எப்படி பிரதர்?
4: ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு, இப்போ இன்னைக்கு நாளில் என்னோடய பேஜில் நான் எவ்வளோ பட்ஜெட் நான் வந்து கோட் பண்ணுறேன், ஒரு 1000 or 1500 சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இதுக்கு அந்த பிஸ்னஸ்மேன் ஒத்துக்கிட்டாதான் நான் அந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டெவலப் ஆகிட்டு நம்ம ஒரு பட்ஜெட் சொன்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி இதிலேருந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத யோசிக்காமல் ஒரு நல்ல கண்டென்ட்டை டெலிவரி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் வரும். அதை வச்சு அவங்களையும் டெவலப் பண்ணிக்கலாம், நம்மளும் டெவலப் ஆகிக்கலாம். ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராக ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இடத்துலேருந்து கால்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரைஸஸ் ஹையாக கோட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க வீடியோ கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்றைக்கி அவங்களை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு நான் சொல்கிற மெசேஜ் இதுதான் பிரதர்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர். கோகுல் பிரதர், ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர். உங்களோட வேலியபிளான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எங்கள் கிட்டே நிறைய விஷயங்களாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர்.
4: ரொம்ப நன்றி பிரதர். ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூன்ற சான்ஸை கொடுத்த இந்த சோனா எஃப்எம் 107.8 என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
3: ரொம்ப தேங்க்யூ பிரதர். உங்களோட ஜேர்னியை வந்து ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ.
4: ஓகே, தேங்க்யூ பிரதர்.
3: நம்ம கோகுல் பிரதர் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர் பார்ட் டைமாக சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. இன்னமும் வந்துட்டு பார்ட் டைமில் தான் வந்து பண்ணிட்டுருக்காரு, சைடில் ஸ்டடீஸும் பார்த்துட்ருக்காரு. ஸோ இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்தது. இவரோட ஜேர்னிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டால் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டே. ஸோ இந்த டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்னென்னா, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு நேயர்கள் வந்து கால் பண்ணி ஆன்சர் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு பேருமே நம்ம நினைக்காத விஷயங்கள், அதாவது நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும், அதுக்கப்புறமா மாசிநாயகம் பாட்டியிலேருந்து சதீஷ் அண்ணாவும் கால் பண்ணி அவங்க வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஆன்சர்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாபாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் மெல்லிய நூல் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பாபு மிகவும் களைத்து போயிருந்ததாகத்தான் தெரிந்தது. தீதி வந்து அவருக்கு இரவு உணவு சற்று நேரத்திற்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும் என்றும், அவர் சாப்பிட்டவுடன் சற்று நேரத்தில் உறங்கச் சென்று விடுவார் என்றும் சொல்லிவிட்டு போனார். சோகன் ராமுவுக்கு அது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்தது. ஏனென்றால் அவனும் நேரமாக தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. பொதுவாக பாபுவின் இரவு உணவு என்று பார்த்தால் இரண்டு வேக வைத்த வாழைப்பழங்கள், ஒரு கிண்ணம் கீரை வேக வைத்தது,

அது அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சூடாகிற மாதிரியா தெரிஞ்சது. இந்த ஊர்ல யாரும் சட்டை போட்ட மாதிரியே தெரியல. தலைமுடிய சுருட்டி குடுமி மாதிரி உச்சியில வச்சிருக்காங்க. அவங்க மொழியும் கொஞ்சம் மூக்கு வழியா பேசுற மாதிரி, மூக்கு சுவாசத்தோடு கலந்து பேசுற மாதிரியான மொழியா இருக்கு. அது ரொம்ப புதுமையாகவும் இருக்கு. பாபு போற இடத்துல எல்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வழிபடுறாங்க. பெண்கள் வந்து காலில் விழுந்து எழுறாங்க, தானா அழுறாங்க. ஏதோ ஒரு பெரிய மடாதிபதிய பார்த்த பரவசம் எப்படி இருக்குமோ அப்படி மக்களுக்கு அவருடைய தரிசனம் என்பது இருக்குது.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா B+ கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் B+ கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: கட்சிக்காரவங்க பாபுவை ரொம்ப தொந்தரவு பண்ண விடாம வரவங்களை கொஞ்சம் தள்ளிக்கிட்டே இருக்காங்க. பாத்துட்டீங்களா? கொஞ்சம் போங்க போங்க அப்படின்ட்டு ஒரு கதர்குள்ளா போட்ட ஜிப்பா மனிதர் ஒருத்தர் வந்தாரு. அவரை யாருமே தடுக்கலை. அவர் தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. உள்ளூரில் அவர் கொஞ்சம் செல்வாக்கு உடைய நபர் போல. அதனால தான் தொண்டர்கள் எல்லாரும் விலகிட்டாங்க. அவரை தடுக்க யாருமே வரல. அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. வந்தவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. பொதுவாக பாபு அதிகமாக பேசுகிறவங்க முன்னாடி மௌனம் ஆயிடுவார். அது அவருடைய இயல்பு. அவங்க பேசுறதையே கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பார். அவர் பேச மாட்டாரு. கூடவே ராட்டையில் நூல் நூற்று கொண்டே இருப்பார். அதை நிறுத்தல, எப்பவும் நிறுத்துறது கிடையாது. எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் பேசினாலும் ராட்டையிலே நூல் நூற்பது என்பது நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு பேசினாலும் அந்த நூல் என்பது அறுபடாம அப்படி வந்துகிட்டே இருக்கும். வர்றவங்களுக்கும் சரியான பதிலையும் ஆறுதலையும் தீர்வையும் அவரு சொல்லுவாரு. ராட்டையிலே நூலும் பிரிபடாமல் அறுபடாமல் வந்துகிட்டே இருக்கும். இரண்டு இடத்திலும் தன்னுடைய மனதை சமமாக பிரித்து கொடுக்கறதுல அவர் வல்லவர். வந்த உள்ளூர் பிரமுகர் போன பிறகு அடுத்து உள்ள ஒருத்தர் வந்தவர் ஒரு கோட்டு போட்டு வெள்ளை நேரத்தில் டர்பன்லாம் கட்டியிருந்தார் தலையில், தலைப்பாகை பெருசாக. அவர் வயதானவர். வந்து அவர் இவரை சந்தித்தார். அவரையும் தொண்டர்களால் தடுக்க முடியலை. நெற்றியில் பெருசாக நாமம் போட்டிருந்தார். வந்தவர் பாபுவிடம் சில கேள்விகளை கேட்டார். அதற்கு அவர் ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிட்டு இருந்தார். வந்தவர் ஆன்மீகம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டார். ஆத்மா என்ன பண்ணோம், ஜீவாத்மா எங்கே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். பாபு, ஆத்மாவை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கேட்குறதுன்னா இந்த ராட்டையை பற்றி கேளுங்க, நிறைய நாம் சொல்ல முடியும் அப்படின்னாரு. வந்தவருக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் இல்லை நிறையவே. ஆனால் அதை காட்ட முடியாது. சுற்றி இருக்கிற தொண்டர்கள், அவர் இருக்கிற சூழல், அப்படியே அடங்கி போனார். பாபு சோகன் ராம் கூப்பிட்டு தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னாரு. சோகன் ராம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. உடனே அந்த பெரியவர், இந்த இளைஞன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். இது சோகன் ராமுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் இல்லை. வரவங்க எல்லாம் இந்த பையன் யாரு, இந்த பையன் யாருன்னு கேட்கறது அவருக்கு வழக்கம்தான். ஆனால் அது அவருக்கு மனசில் ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: இவர் என்னுடைய நெருங்கிய தொண்டர் அப்படின்ட்டு பாபு சொன்னாரு. நீங்கள் ஒரு வைணவர் என்றல்லவா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு முதியவர் சொன்னாரு. ஆமாம், நான் வைணவன், என்னுடைய அணுக்க தொண்டர் அரியின் பிள்ளை அப்படின்னு சொன்னாரு பாபு. தர்மசாஸ்திரத்திலே இதற்கு அனுமதி உண்டா அப்படின்னு பெரியவர் கேட்கிறாரு. நான் ராமனிடம் கேட்டு விட்டேன், அவர் சரி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னாரு. இது அவரை ஏளனப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த பெரியவருக்கு ஒரு மாதிரி முகம் மாறினார். வேணுமானா நீங்க ராமன் கிட்ட கேளுங்க, நான் கேட்டேனா இல்லையான்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பாபு சொல்லிட்டார். இப்பொழுதும் அவருடைய ராட்டையில் நூல்கள் பிரிபடாமல் அறுபடாமல் சீராக வந்து கொண்டே இருந்தது. இது சோகன் ராமுவுக்கு அடிக்கடி நிகழும் அவமானம்தான். ஒரு பக்கம் சென்று விடலாமா என்று எண்ணுவான், ஆனால் அங்கே போய் என்ன ஆகப் போகிறது? அங்கு போனால் அடிமையாகத்தான் வாழ வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் அடிவிழும், துரத்தப்படுவோம், தாக்கப்படுவோம். இப்பொழுது போனால் அங்கே சோறு போட கூட ஆள் இருக்க போவதில்லை என்று நினைத்து கொண்டார். ஒருமுறை பாபு அவருடைய குழுவினருடன் சோகன் ராமின் ஊருக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது சிறு பையன் அங்கே சுற்றி கொண்டு இருந்தான் சோகன் ராம். இவர்கள் போவதை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டான். ஏனென்றால் மனிதர்களை கண்டாலே பயம், எப்பொழுது யார் அடிப்பார்கள் என்று தெரியாது. பாபு இவனை கவனித்துக் கொண்டே கடந்து போனார். போனவர்கள் சாயந்தரம் மாலை நேரத்தில் திரும்பி வந்தாங்க. அதுவரை அவர் அங்கேயே நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு என்னன்னா அவரை பார்க்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு வெறுப்பு இருந்தது மனிதர்கள் அப்படின்னாலே. ஏதாவது பண்ணணும் இந்த மனிதர்களை அப்படிங்கிறதுக்காகவே நின்றுட்டு இருந்தார் சோகன் ராம். திரும்ப வரும்போது பாபு இவனை பார்த்தாரு. இவன் முறைக்கிறான் பாபுவை, அவர் சிரிக்கிறாரு. என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நினைச்சானோ அவர் மேலே உள்ள வெறுப்பெல்லாம், மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பெல்லாம் மாறி அன்பாக மாறிடுச்சு. நான் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அன்றைக்கு இரவு அவங்களுடைய ஊரில் தான் தங்கினாங்க அந்த குழு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் கூட தான் பயணிக்கிறான் சோகன் ராம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: மாலை மயங்கிருச்சு, கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாபுக்கு இரவு உணவு எடுத்து கொடுக்கணும். அவன் தயார் செய்து கொண்டிருக்கிற போது தீதி வந்து, உணவெல்லாம் தயார் பண்ணிட்டியான்னு கேட்டாரு. பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, தீதி வெளியில் வந்து எட்டி பார்க்கும்போது ஒரு கூட்டம், ஒரு ஆள் உயரமான ஒரு ஆள் கையில் தடியோட, அவருடைய பின்னாடி அவருடைய அடியாளர்கள் மாதிரி தெரியுது. பார்த்தா எல்லோரும் தடியோட கூட்டமாக வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டாங்க தீதி. பாபுவை பார்க்கணும், பாபு ரொம்ப களைச்சு போயிருக்காரு, காலையிலேருந்து நிறைய பேரை பார்த்துட்டாரு, வேறு ஒரு நாள் வாங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் அவரை மறுபடி பார்க்க விருப்பமோ இருக்க மாட்டோமோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. திரும்ப எப்போ வருவாருன்னு கேட்டாங்க. ஒரு 2 வருஷம் ஆகலாம் அப்படின்னு தீதி சொன்னாங்க. இல்லை இல்லை, அது வரைக்கும் நாங்கள் வாழ்வதற்கான உத்தரவாதம் இல்லை, நாங்கள் பாபுவை பார்க்கணும். சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. பாபு இருந்தார். அந்த கூட்டத்தினுடைய தலைவர், ஊர் தலைவர்னு சொல்லலாம், ஐயன் காளி, அவர் தான் காந்தி அந்த

கூட்டத்தின் தலைவர், ஊர் தலைவர்னு கூட சொல்லலாம். அவர் தான் பாபுவின் முன்னாடி உட்கார்ந்து பேசுறாரு. ஐயன்காளி சொன்னாரு, நாங்க ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து போராடுற இனக்குழுவை சேர்ந்தவங்க. எங்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதி, அடிமைத்தனம், இதையெல்லாம் எதிர்த்து நாங்க போராடுறோம், ஆயுதம் தாங்கி போராடுறோம். இதோ இந்த கம்பு தான் எங்களுக்கு தெம்பு அப்படின்னு ஒரு தடி எடுத்து காட்டினார். அகிம்சையால தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. உங்கள் வீட்டு பெண்கள் உங்க முன்னாடியே கண் முன்னாடியே கற்பழிக்கப்பட்டா அப்போ நீங்க அகிம்சையை தான் பேசுவீங்களா? எங்களுக்கு அது நடக்குது அப்படின்னாரு. ஆமா, அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தாலும் அகிம்சையை தான் பேசுவேன், அதுக்கு நான் பழக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாரு. இவரோட பேசுறது வெற்று பேச்சு அப்படின்னா சிண்டன் அப்படின்னு ஒரு தொண்டன் கூட அந்த குழுவோட வந்தவன். இந்த அடிமைத்தனத்திற்கெல்லாம் காரணம் உங்களுடைய சமூகம் தான் அப்படின்னு பாபு சொன்னாரு. இது தவறு, நாங்களா எங்களை அடிமைப்படுத்துங்க, எங்களை கேவலப்படுத்துங்க, எங்களை கீழ்சாதியா மாத்துங்கன்னு கேட்டோம், அது எங்கள் மீது திணிக்கப்பட்டது இல்லையா, நாங்க எப்படி அதில் குற்றவாளி ஆக முடியும் அப்படின்னு ஐயன்காளி அந்த தலைவர் கேட்கிறார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: நான் உங்க முன்னோர்களை சொல்றேன் அப்படின்னாரு பாபு. ஏன் அவங்களை சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் ஐயன் காளி. இந்த அடிமைத்தலை இந்த இழிநிலை வரும்போதே நம்ம என்ன பண்ணிருக்கணும், எல்லோரும் உயிரை விட துணிஞ்சிருக்கணும். அப்படி துணிஞ்சிருந்தா ஒன்று இந்த இனம் அழிந்திருக்கும், அல்லது இனிய இத இப்படியே கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி மனமாற்றம் ஏற்பட்டு பிரச்சனை தீர்ந்திருக்கும். இந்த அடிமை முறை என்பதே மாறி இருக்கும். உங்க முன்னோர்கள் இதுக்கு பழக்கப்பட்டது தான் இந்த அடிமை தலை இன்னை வரைக்கும் நீடிக்கிறதுக்கு காரணம். அவங்க இதோட ஒன்றி போயிருக்க கூடாது, இதோட முரண்பட்டு இருக்கணும். சரி சரின்னு போனதனுடைய விளைவு இதுதான் சரி அப்படின்னு ஆதிக்கம் பண்றவனை நினைக்க வச்சிருச்சு இல்லையா. ஆயுதத்தினால இதை சரி பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதிர்தரப்புலையும் ஆயுதங்கள் தாங்கியவர்கள் இருக்கக்கூடும். ஆயுதத்துக்கும் ஆயுதத்துக்கும் சண்டை நடக்கலாம், பிரச்சனை தீரப்போறதில்ல. மனமாற்றம் தான் ஒரே வழி, நீங்க யோசிங்க அப்படின்னாரு பாபு. வந்திருந்த ஒரு இளைஞனை துண்டு போத்திருந்தான். எடுறா காட்டுறா பாபு கிட்ட அப்படின்னா, முதுகெல்லாம் அப்படியே கிழிஞ்சு போய் சீல் வடிஞ்சு புண்ணு. இவனை வந்து எங்க ஊர்ல ஒரு கோயில்ல அவனுடைய எருமை உள்ள பூந்துருச்சுட்டு கூட போயிட்டான், அந்த கோயில் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டான். அதுக்காக இவனை கோயிலை சுத்தி 18 முறை மண்ணிலேயே இழுத்துட்டு வந்தாங்க, அந்த ஜல்லியில கல்லுல. அதனுடைய விளைவு தான் அந்த முதுகுல இப்படி. நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டார். நீங்க இன்னும் அகிம்சையை போதிக்கிறீங்க, கிளம்புங்கடா, இவர் சந்திக்க வந்ததே தப்பு, இவருடைய முறையினால நம்மளுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு கூட்டத்துல இருந்தவங்க சொன்னாங்க. குழுத்தலைவன் மட்டும் அப்படியே பாபுவையே அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் எழுந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு கிளம்புனான். அவனுடைய தடி அங்கேயே கீழே கிடந்தது. தடியை விட்டுட்டு போறீங்க அப்படின்னாரு பாபு. தெரியும், நான் அதுதான் என்னை காப்பாத்துன்னு நினைச்சேன், அது என்னை காப்பாற்ற போறதில்லன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே எல்லோரும் தடியை கீழே போட்டாங்க. சிண்டன் மட்டும் தடியை கீழே போடவே இல்லை. இல்லை இது தீர்வல்ல, இப்படி தீர்க்க முடியாது அப்படின்னா எல்லாரும் அந்த ஐயன் காளியோட பின்னாடி போனாங்க தடியை போட்டு. சிண்டன் மட்டும் தடியை எடுத்துக்கிட்டு இல்லை ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு போனான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. மெல்லிய நூல் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன? இந்த கதையில் பாபு என்று நாம் அழைத்தது காந்தியடிகளைத்தான். தீதி அவருடைய மனைவி கஸ்தூரிபா. அவர்கள் வந்து சேர்ந்த இடம் கேரள மாநிலம். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக வன்முறையால் தான் அதை களைய முடியும் என்று நம்பிய ஒரு கூட்டத்தை தன் வார்த்தைகளால் அல்ல, அந்த அடக்குமுறையை ஏற்க மறுப்பதுதான் அதை தீர்க்கும் ஒரே வழி என்று ஒற்றை வரியிலே அவர்களுக்கு பாடம் புகட்டினார் காந்தியடிகள். அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். அதோட இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான பையன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கதை தான். எங்க இருந்தாலுமே ஒரு கதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா உடனே ஓடி வந்துருவாங்க. அந்த வகையில நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னா சின்ன வான்கோழி. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல சின்ன வான்கோழி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எங்கனா விவசாயி தான் அந்த வான்கோழிய வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த வான்கோழிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எப்பயுமே சாயங்கால நேரம் ஆச்சுன்னா பாட்டு பாட ஆரம்பிக்கும். ஆனா அங்க இருந்த மத்த கோழிங்க எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த வான்கோழிய பார்த்து, நீ பாடுறது நல்லாவே இல்ல, நீ ஏன் பாடுற, தினமும் உன்கிட்ட இதே பிரச்சனையா இருக்கு, நீ தயவு செஞ்சு பாடாத அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டெய்லியும். ஆனா வான்கோழி அதெல்லாத்தையும் காதலே வாங்கிக்காம தினமுமே தன்னம்பிக்கையோட பாடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி பாடிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த விவசாயியோட குழந்தைக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து வான்கோழி பாட ஆரம்பிச்சுச்சு. அப்போதான் அந்த குரலை கேட்ட உடனே அந்த சின்ன குழந்தை ரொம்ப

0: ஃபேமஸான பாய் வந்திருக்காருன்னு சொன்ன இல்லையா, அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: கோகுல்.
0: கோகுல், ஓகே. எக்ஸாம்லாம் எப்படி பண்ணீங்க?
1: நல்லா தான்
0: எழுதியிருக்கேன்றீங்க. சரி, எவ்வளோ மார்க் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க?
1: ஒரு 350.
0: ஓஹோ, ஒரு 350 வரும்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: பாரதி தேவி.
0: ஓஹோ, சரி, ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: என் கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கு.
0: கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா? அப்ப சொல்ல முடியாத அளவுக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சேட்டை எல்லாம் பண்ணி கிளாஸ்ல திட்டலாம் வாங்கிருப்பீங்க தானே? நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கோகுல் தான் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தார். அடுத்ததாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கோகுல் கூட பேசலாம். இப்போது இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் மேம்படுத்துறதுக்கு மேலும் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்கள சில பேருக்கு பாடி வந்து ஹீட்டாக இருக்கும், அதாவது சூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு என்னென்ன ஆகாரங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சார் நேச்சுரலாக?
7: ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீ. ஸோ இளநீ இஸ் அ நேச்சுரல் ஓரஸ் ரெமடி. ஸோ இளநீ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தயிர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ மோர் தயிர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் இது பண்ணும். ஒன்று, உங்களோட உடம்புல இருக்க அந்த நீர்ச்சத்தை இது பண்ணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுக்கு, உங்களோட செரிமானத்துக்கு தயிர் மோர் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து 2-in-1 ஆக்ஷன். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து உள்ள எது காய்கறிகள். ஸோ காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ரொம்ப எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் ப்ரிஃபர் பண்ணுங்கள். விட்டமின் சி ரிச் ஃபுட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனாப்பிள், லெமன், அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கரும்பு சாறு எடுத்துக்கலாம், மாதுளம் பழம், இந்த மாதிரி வந்து வாட்டர் எதுலாம் அதிகமாக இருக்குமோ அந்த இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீர் சம்மந்தப்பட்ட ஆகாரங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது உடம்புமே ஹைட்ரேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூடு குறையிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ சார். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சின்ன டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற இந்த ஒரு பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 இல்லை 1.5 குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இருந்திருக்கும். அந்த லீவில் சரி ஒரு 1 சேர்த்தி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஒரு 8 10 எந்திரிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை நம்ம மாற்றி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு காலையில் 8:30 இருக்கணும் இல்லையா, அதனால் இப்போலேருந்தே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 முன்னாடி, அடுத்த 1/2 முன்னாடி அந்த மாதிரி எழுப்பி விட்டு குழந்தைங்கள அடுத்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
2: என்ன மச்சான் லவ்வா?
1: அட லவ் இல்ல மச்சான், டீயே. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
2: மச்சான் நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
2: அதுவா? கரண்டி மச்சான்.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி ஸ்விட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கோகுல் கூட பேசிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம கோகுல் கூட பேசிடலாமா? கோகுல், உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கிளாஸ் டைம்ல சேட்டை பண்ணி திட்டு வாங்கின அனுபவங்கள்லாம் உண்டா?
4: நம்ம சார் பேசுறப்ப கலாய்க்கிறது அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கலாய்ச்சா மாட்டோம்.
3: அப்புறம்
4: சாரு திட்டுவாரு, அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து.
3: சரி, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு அமைதியாக விட்டுருவாரு. சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து அப்படியே இந்த டூர் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
4: இங்கே கிளாஸ்லேருந்து போய்
3: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
4: கள்ளங்குறிச்சிக்கு போய், அங்கேருந்து முட்டல் ஃபால்ஸ் போய், அங்கேருந்து அந்த பெரிய முருகன் அந்த அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருவோம்.
3: ஓஹோ, அப்படியே மேட்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படி போயிட்டீங்க. சரி, எப்படி இருந்துச்சு?
4: நல்லா இருந்துச்சு.
3: ஓகே. சரி, நீங்கள் கிளாஸ் தனியாக போகிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன கிளாஸ் போகிறீங்க அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள்.
4: தனியாக கிளாஸ் இங்கே மட்டும்தான், சேலம் சிலம்பம் கிங்கன் கோயிலுக்கு மட்டும்தான் கிளாஸ் போகணும்.
3: ஓஹோ, சிலம்பம் கிளாஸ். சரி, இது வரைக்கும் நீங்கள் என்ன கற்றுட்டு இருக்கீங்க சிலம்பமில்?
4: இது வரைக்கும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் மாதிரி.
3: சூப்பர். அப்போனா இது வரைக்கும் நிறைய மேட்ச்சுக்கு போயிருப்பீங்கல்ல? சரி, அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
4: நிறைய மேட்ச் தான் போயிருக்கும், கொஞ்சம் மேட்ச் தான் போயிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அந்த மாதிரி போனதெல்லாம் நேஷனல் லெவல் சொல்பட்ட ஃபஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று போகிறோம், கலையில் ரத்தின வேர்ல்டு ரெக்கார்டு, அங்கே போய் அங்கே நல்லா பண்ணோம். அங்கே போகிறப்ப தான் டூருக்கு போனது. அதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் தான் போனோம் மேச்சேரியில். அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு மாஸ்டர், அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு டைம் வெளியில் நாங்கள் சும்மா கிளாஸோட ஒன்றா போகிறப்ப வந்து இன்னொரு மாஸ்டரை பார்த்தோம். அந்த மாஸ்டர் மூலியமாக வந்து நிறைய மேட்ச் போயிருக்கோம். இளங்கோவன் மாஸ்டர் பார்த்தோம், அந்த மாஸ்டர் மூலியமாக நிறைய மேட்ச்சுக்கு போயிருக்கோம்.
3: ஓஹோ, சரி ஓகே. அப்படியே அப்படி இப்படின்னு நிறைய மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் போய் நிறைய மெடல்ஸு அப்புறமேட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூலில், அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, இப்போயாவது சொல்லுங்களேன் யார் யாரெல்லாம். அது ஒரு நாலு பேர் உங்களுக்கு க்ளோஸாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் யார் யார் சொல்லுங்களேன்.
4: க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னால் இவன் சர்வேஸ், தனுஷ், குகன், ஸ்ரீநாத், தவீன், எல்லாருமே சொல்லுங்கள்.
3: எப்படியோ 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. சரி ஓகே. சரி, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பிளான்லாம் போட்டிருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஒன் டே ட்ரிப் மாதிரி வெளியில் போகலாம், சின்ன சின்னதாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வெளியில் போகலாம் அப்படின்லாம் ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா இது வரைக்கும்?
4: இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம், ஆனால் எங்கேயும் போனதில்லை.
3: ஓ, பிளானிங்லாம் நடந்திருக்கு ஆனால் எங்கேயும் போனதில்லை. ஏன், என்ன ஆச்சு?
4: அவங்க டைம் ஸ்விம்மிங் பூலுக்கு போகலான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக வந்து அங்கே ஸ்விம்மிங் பூலெல்லாம் க்ளீன் பண்ணுற அதுன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் இன்னொருத்தர் இந்த மாதிரி தண்ணி இருக்கிறது தான் போனோம், அங்கே வந்து பேரண்ட்ஸ் விடலாம்.
3: அது சரி, கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான் போட்டால் இன்னொரு பிளான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சரி ஓகே, இன்னொரு நாள் நீங்கள் வந்து பிளான் போட்ட மாதிரியே நடத்திடுங்க ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம கோகுல் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள் கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி கூட இப்ப பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கோகுல் தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் சில விஷயங்களை நம்ம இப்போ கோகுல் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் தனலக்ஷ்மி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது நம்ம சைட்ல இருந்து என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்க கிட்ட டீம் வொர்க் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான இன்புட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் மேம்?
5: எப்படி வந்து ஒரு டீம் வொர்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கில்ல எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, இப்ப ஸ்கூல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல நிறைய ஸ்கில்ஸ் உண்டு பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் நிறைய வைக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் குழுவா ஈடுபட வைக்க வேண்டியது ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி இந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு புதுசு புதுசா நிறைய ப்ராஜெக்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா கொடுக்கும்போது அவங்களோட அந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஒரு ஒற்றுமையோட ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறதுனால நிறைய ஐடியாஸோட அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா அவங்க வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கோகுல் கூட பேசிடலாமா? கோகுல், உங்களுக்கு ஸ்கூல்ல பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? மேக்ஸா? ஏன்
5: நீங்க
4: இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புற, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தருண் உங்ககிட்ட மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில பேசுறதுக்காக தயாரா இருக்காரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம்லாம் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, நான் திருப்பி நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செமையா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். மணியும் எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்காக ஓடோடி. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. இமயமலையோட மடியில் மேகங்களை தொட்டபடி விரிஞ்சிருக்கக்கூடிய பசுமையான புல்வெளிகளை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை பொக்கிசம் தாங்க பிட்னி புக்கியாள். உத்தரகாண்ட் மாநிலத்தோட சாமோலி மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3,354 மீட்டர் உயரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இது. இந்த ஆல்பைன் புல்வெளி இந்தியாவோட மிக அழகான மலை புல்வெளிகளில் ஒன்றா இருக்குங்க. புக்கியால் அப்படின்றது இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய உயரமான இயற்கை புல்வெளிகளையும் குறிக்கக்கூடிய சொல். பெட்னி புக்கியால் அப்படின்னா அதோட பசுமை, மலர்கள் மற்றும் பனிமலை காட்சிகளால் சுற்றுலா பயணிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் கவரக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இங்கிருந்து இந்தியாவோட புகழ்பெற்ற திரிசூல் மற்றும் நந்தா குந்தி மலைச்சிகரங்களை தெளிவாக பார்க்க முடியும். பனியால் மூடப்பட்ட அந்த சிகரங்கள் பசுமையான புல்வெளிகளோடு இணைந்து கண்கவர் காட்சியை உருவாக்குதுங்க. இந்த பகுதி பல வகையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக உத்தரகாண்ட் மாநில மலரான பிரம்ம கமலம் இங்கே வளருதுங்க. இது அரிய தாவரங்களில் ஒன்றா இருக்கு. இந்த பிரம்ம கமலம் பூ இப்போ கூட ரீசண்டாக நம்ம ஏற்காட்டில் இளங்கோவன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் வீட்டில் பூத்திருக்கிறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பூக்குமா, ஆனால் அந்த பராமரிப்பு காரணமாக இந்த டைம் ரெண்டாவது முறையாக அந்த பூ பூத்திருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க, நானுமே அதை போய் பார்த்துட்டு வந்தேங்க. சரி, பிரம்ம கமலத்தை விட்டுறலாம், நம்ம பெட்னி புக்கியாளுக்கு போகலாம். இந்த பெட்னி புக்கியாலோட நடுவில் பெட்னி குண்ட் அப்படி இல்லைன்னா வைதரணி குண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன புனித ஏரி இருக்குங்க. இந்த ஏரி உள்ளூர் மக்களால் ரொம்பவுமே புனிதமாக நம்பப்படுது. அதுக்கு பக்கத்தில் தான் நந்தாதேவி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான

சில கட்டுப்பாடுகளுமே இருக்குங்க. உள்ளூர் நம்பிக்கைகளின்படி இங்க உறக்க கத்துறது பூக்களை பறிக்கிறது அப்படி இல்லைன்னா இயற்கைக்கு சேதம் விளைவிக்கிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை உணர்ந்த நீதிமன்றங்கள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுக்கவும் இயற்கை சமநிலையை பாதுகாக்கவும் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கங்க. பெட்னி புக்கியால் அப்படின்றது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை, அது இயற்கை ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியம் எல்லாமே ஒன்றிணைந்த ஒரு உயிருள்ள சொர்க்கம் தாங்க. இமயமலையோட அமைதியையும் இயற்கையோட அழகையும் உணர விரும்புகிறவங்களுக்கு இது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

ஜவஹர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக். வரலாற்றில் இன்று இன்று
4: இன்று ஜூன் 8, உலக பெருங்கடல் தினம்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 8 வேர்ல்டு ஓஷன் டே, அதாவது உலக பெருங்கடல் தினம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பசிபிக் பெருங்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரைபடங்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பெருங்கடலுக்காகவே ஒரு தினம் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேயர்களே. இந்த உலக பெருங்கடல் தினத்தை எதுக்காக கொண்டாடுறாங்க, அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த உலக பெருங்கடல் தினத்தோட முக்கிய பின்னணி என்ன அப்படின்னா, பூமியில ஆக்சிஜனோட லெவலை அதிகப்படுத்துறதுக்காகவும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி மக்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த நாளோட வரலாறு என்னன்னு தெரியுமா? 1992 பிரேசில் நாட்டில தான் இதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2008 ஐக்கிய நாடுகள் சபை எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த ஜூன் 8 உலக பெருங்கடல் தினமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த உலக பெருங்கடல் தினத்துக்காக இன்னொரு முக்கியமான கருத்துமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகில் உள்ள 5 பெருங்கடல் மனித குலத்திற்கு வழங்குற எண்ணற்ற வளங்களை போற்றுறதுக்காகவும், கடல் மாசுபாடு அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்தில இருந்து கடல்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ கொஞ்ச காலமாவே கடலுக்கு ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் குப்பைகள் தான். நாம சாதாரணமா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில், கவர், கப்பு, இது எல்லாமே கடலுக்கு தான் போய் சேருது. அதனால மீன்கள், ஆமைகள், கடல் பறவைகள், பல உயிரினங்கள் வந்து உயிரை இழக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம எப்படி எல்லாம் குறைக்கலாம், சுற்றுச்சூழலை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. சோ நாமளுமே கடற்கரை அப்படின்றது சாதாரண ஒரு பீச் மட்டும்தான், நம்மளோட பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம, நம்ம கடற்கரைக்கு போகும் போதும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத குறைக்கிறதுலயும் சரி, இதன் மூலியமா வந்து நம்ம கடல் மாசுபடுறத எந்த அளவுக்கு தடுக்க முடியும் அப்படின்றத எல்லாருமே யோசிங்க. கண்டிப்பா யாருமே பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. இயற்கை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுலயும் கடல் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்களுமே இனிமே பிளாஸ்டிக் பேக்கா இருக்கட்டும், பையா இருக்கட்டும், ஒரு கப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், இது எதையுமே பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்துறத குறைக்கிறது மூலியமா நம்மளோட கடல்களை நம்ம பராமரிக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன். நம்மளோட இயற்கை வளங்களை பராமரிச்சு நாம இயற்கையோடு சேர்ந்து இணைந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கை கொடுக்கிற பயன்கள் ரொம்பவே அதிகம். சோ நம்மளுமே இயற்கையை பாதுகாத்து பராமரிச்சு இயற்கையோட இணைந்து வாழலாம் அப்படின்ட்டு நானுமே சொல்லிக்கிறேன். நன்றி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்குமே போய் மக்களை நேரில் சந்திச்சு அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்க, அதே சமயத்தில் என்னென்ன விவசாய முறையை கடைபிடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போங்க. அதே சமயத்தில் நான் நாகலூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே ராஜேஷ்குமார் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அவர்கிட்டயுமே அங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இங்கே வந்துட்டு பேருந்து வசதி இருக்குங்களா?
5: பஸ் வசதி எல்லாம் இருக்கு. முதல்ல வந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தப்ப இந்த ஊருக்கு நிறைய பஸ் வசதி இருந்தது. ஆனால் இப்போ வந்து மக்களிடத்துல அவங்களோட சொந்த வாகனங்கள் அதிகமாக இருக்குது. பைக்கு கார்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலும் பொது போக்குவரத்தை அவங்க சார்ந்திருக்காம அவங்க போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் சாயந்தரம்னு சொல்லிட்டு லிமிட்டெட் பஸ் தான். முதல்ல வந்து எல்லா கிராமத்தையும் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிறையா கம்யூனிகேட் அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் அதிகமாக வர்றதுனால அவங்க ஏற்காட்டோட அவங்களோட சேவையை நிறுத்திக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தனியார் பஸ் வந்துட்டு இருந்துச்சு 11 மணிக்கு காலையில், அப்புறம் மதியம் 3 மணிக்கு இப்படிலாம் வந்துருச்சு. இப்போ அந்த ப்ரைவேட் பஸ் வந்து டோட்டலாகவே அவங்க அந்த கிராமத்து சேவையை நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும்தான் ஏற்காடோட சேலம்லேருந்து ஏற்காடோட நிறுத்திட்டாங்க. மீதி வந்து கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிற கிராமங்களை இணைக்குது.
4: இங்கே மருத்துவமனை வசதி, பள்ளிக்கூட வசதி எல்லாம் இருக்குங்க?
5: இருக்குது பிரதர். மருத்துவமனைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே எங்களுக்கு பக்கத்துலேயே மாதிரி பள்ளி இருக்குது, இங்கே உயர்நிலை பள்ளி இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த பிரச்சனைகள் கிடையாது, அது நல்லாவே இருக்குது.
3: ரொம்ப தெளிவாய் உள்ள விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்ட ராஜேஷ்குமார் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேயர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: Sona FM, Sona FM. 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம இந்த பகுதியில் ஏற்காடு மக்களோட கும்மி பாட்டு இல்லைனா நாட்டுப்புற பாட்டு இல்லை அவங்களோட கலாச்சார நிகழ்வுகள் பற்றி ஏதாவது தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நான் மஞ்சக்குட்டை போயிருந்தப்போ செல்லம்மா அப்படின்ற ஒரு பாட்டி ரொம்ப அருமையாக ஒரு கும்மி பாட்டை நமக்காக பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசித்தேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
4: அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சருக்கா இருக்கா போனாலுங்க ஏழ கும்மி ஏழலாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ கும்மி ஏழலாம், இங்க தாண்ட நல்ல மனசுனா ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சருக்கா இருக்கா போனாலுங்க ஏழ கும்மி ஏழலாம், இங்கு குங்குமங்க வேட்டி கட்டி ஏழ கும்மி ஏழ

0: நாங்க கொரட்டுக்க போனாலுங்க ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சந்தை நாங்க வேட்டி கட்டி ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சருக்காருக்க போனாலுங்க ஏழ கும்மி ஏழலாம், இந்த கொரட்டில உள்ளவிங்க ஏழ கும்மி ஏழலாம், அங்க குழந்தோ நல்ல மனசுன்னா ஏழ கும்மி ஏழலாம், இங்கே மாசையில வன்னி மரம் ஏழையில கும்மி ஏழலாம், நம்ம வம்மூசு மாராச குளம் ஏழையில கும்மி ஏழலாம், அங்கு சந்தை நாங்கள் வேட்டி கட்டி ஏழையில கும்மி ஏழலாம், அங்கு சருக்காருக்க போனாலுங்க ஏழையில கும்மி ஏழலாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ கும்மி ஏழலாம், இங்க தாந்த நல்ல மனசு இருந்தா ஏழ கும்மி ஏழலாம், இந்த ரசகலம் பெத்தெடுத்த ஏழ கும்மி ஏழலாம், இங்க ரத்தி நம்ம நம்ப கிளி ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சந்தை நாங்கள் வேட்டி கட்டி ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சருக்காருக்க போனாலுங்க ஏழ கும்மி ஏழலாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ கும்மி ஏழலாம், இங்கே தாந்த நல்ல மனசு இருந்தா ஏழ கும்மி ஏழலாம், அங்கே வாசலுக்கு வனவிங்க ஏழ கும்மி ஏழலாம், அங்கே வன்னி அறந்தோப்பு குலை ஏழ கும்மி ஏழலாம், அங்கு சந்தை நாங்கள் வேட்டி கட்டி ஏழ கும்மி ஏழலாம், அங்கே சருக்காருக்க போனாலுங்க ஏழ கும்மி ஏழலாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ கும்மி ஏழலாம், இங்க தாந்த நல்ல மனசு இருந்தா ஏழ கும்மி ஏழலாம்.
1: எப்படிங்க இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. மஞ்சக்குட்டியை சேர்ந்த செல்லம்மா பாட்டிக்கு இந்த பாடலை பாடினதுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருங்க. நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட பறவைகளை பத்தியும் சில ஸ்பீசிஸை பத்தியுமே தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட சைக்ஸின் வார்ப்பிளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். உலகத்தில் பல நாடுகளை கடந்து இந்தியாவுக்கு வருகை தரக்கூடிய ஒரு சின்ன பறவை தான் சைக்ஸின் வார்ப்பிளர். அளவில் சின்னதாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்குங்க. சைக்ஸின் வார்ப்பிளர் அப்படின்றது பழைய உலக வார்ப்பிளர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாடும் பறவை தான். இந்த பறவையோட இனப்பெருக்க பகுதிகள் வடகிழக்கு அரேபியா, ஆப்கானிஸ்தான், துர்கிஸ்தான் மற்றும் மேற்கு சீனா வரைக்குமே பரவி இருக்கு. ஆனால் குளிர்காலம் தொடங்குறப்போ கிலோமீட்டர்கள் பறந்து இந்திய துணைக்கண்டத்துக்கும் சில நேரங்களில் இலங்கை வரைக்குமே வலசை வருது. இந்த பறவையோட பேரு இந்தியாவோட பணியாற்றிய பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியும் இயற்கை ஆர்வலருமான வில்லியம் ஹென்றி சைக்ஸின் நினைவாக வைக்கப்பட்டது. அறிவியல் உலகத்தோட இவரது பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த பறவைக்கு அவரோட பேர் சேர்க்கப்பட்டதுங்க. சைக்ஸின் வார்ப்பிளர் பொதுவாக புதர்கள் நிறைந்த திறந்தவெளி பகுதிகளில் வாழக்கூடியதுங்க. சிறிய மரங்கள், செடிகள் மற்றும் அடர்ந்த புதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இதுக்கு ரொம்பவுமே பிடிச்சது. அங்கேயே தன்னோட கூட்டை அமைச்சு முட்டையிடுது. இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே எளிமையானது தாங்க. இதோட மேற்பகுதி வெளிர் பழுப்பு நிறத்திலையும் கீழ்ப்பகுதி வெண்மை நிறத்திலையும் இருக்கும். கண்களுக்கு மேலே ஒரு மங்கலான புருவக்கோடு இருக்கிறது இதோட அடையாளங்களில் ஒன்றா இருக்கு. வலிமையான மற்றும் கூர்மையான அழகு இதுக்கு பூச்சிகளை வேட்டையாட உதவுது. பெரும்பாலான வார்ப்பிளர்கள் மாதிரியே சைக்ஸின் வார்ப்பிளரும் பூச்சிகளை உணவாக சாப்பிடுது. சின்ன பூச்சிகள், புழுக்கள் மற்றும் தாவரங்களில் வாழக்கூடிய உயிரினங்களை தேடி அதை பிடிச்சி சாப்பிடுதுங்க. இது மூலமாக இயற்கையாகவே பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பணியையுமே செய்யுது. 2009 நடைபெற்ற மரபணு ஆய்வுகள் இந்த பறவை குறித்து புதிய தகவல்களை வெளிப்படுத்தினதுங்க. முன்னாடி வேற ஒரு வார்ப்பிளர் இனத்தை துணை இனமாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் தனித்துவமான ஒரு இனமா அறிவியல் உலகால அங்கீகரிக்கப்பட்டது. இது பறவையியல் ஆய்வுகளில் ஒரு முக்கிய முன்னேற்றமா இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த சின்ன விருந்தினர் இயற்கையோட அற்புதங்களை நமக்கு நினைவூட்டுது. சின்ன உடலை கொண்டிருந்தாலும் கிலோமீட்டர்கள் பறக்கும் அதோட திறன் உண்மையிலேயே வியப்பூட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வரலாறும் பண்பாடும் மனித நாகரிகத்தோடைய அரிய பொக்கிஷங்களாக இருக்குங்க. தினம் தினம் நம்ம பழங்குடியின மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இன்னைக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட வடக்கு கிம்பர்லி பகுதியில் வாழ்ந்த உணம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உணம்பல் மக்கள் உணம்பல் கம்பேரா அப்படி இல்லைன்னா உங்குயு மக்கள் அப்படின்னுமே அழைக்கப்படுறாங்க. அவங்க வாழ்ந்த பாரம்பரிய நிலப்பகுதி யார்க் சவுண்ட், அட்மிரால்டி வளைகுடா மற்றும் ஆஸ்போன் தீவுகள் உள்ளிட்ட பரந்த கடலோர பகுதிகள் உள்ளடக்கியதாக இருந்ததுங்க. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த பகுதி அவங்களோட வாழ்க்கை மற்றும் பண்பாட்டோட அடித்தளமாக இருந்தது. உணம்பல் மக்களோட சிறப்பம்சங்களில் ஒன்று அவங்களோட கடல் பயணத்திறன். ஆஸ்திரேலிய பழங்குடியினர் ரொம்பவுமே துணிச்சலானவங்களாக அவங்க கருதப்பட்டாங்க. கடலில் வலுவான அலைகளையும் நீரோட்டங்களையும் சமாளிக்கக்கூடிய வகையில் மிதவைகள் மற்றும் படகுகள் உருவாக்கும் திறமை அவங்க கிட்ட இருந்தது. இந்த திறமை மூலமாக அவங்க கடலோர தீவுகளுக்கு பவளப்பாறைகளுக்கும் பயணம் செஞ்சு மீன் பிடிச்சும் வளங்களை சேகரித்தும் வாழ்ந்தாங்க. உணம்பல் மக்கள் ஒரோரா மற்றும் இங்கிரி மக்களோட இணைஞ்சி வஞ்சினா உங்கர் அப்படின்ற கலாச்சார குழுமத்தில் ஒரு பகுதியாக இருந்ததுங்க. இந்த கலாச்சாரத்தில் மையத்தில் வஞ்சினா மற்றும் உங்கர் அப்படின்ற படைப்பாற்றல் கொண்ட மூதாதையர் ஆவிகள் பற்றிய நம்பிக்கைகள் இருந்தது. அவங்களோட கனவு கால கதைகள், சட்டங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் இந்த ஆன்மீக மரபுகளோட இணைஞ்சிருந்ததுங்க. சமூக ரீதியாக உணம்பல் மக்கள் பல குழுக்களாக இருந்தாங்க. லாயாய், விஞ்சாய், கனாரியா மாதிரியான பிரிவுகள் அவங்க கிட்ட இருந்ததுங்க. ஒவ்வொரு குழுவும் தங்களுக்குன்னு தனித்துவமான பொறுப்புகளையும் மரபுகளையும் கொண்டிருந்தாங்க. வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வாக 1820 வருஷம் பிரிட்டிஷ் ஆய்வாளர் பிலிப் பார்க்கர் கிங் அப்படின்றவர் அவங்களோட கப்பல் கரோனேஷன் தீவில் பழுதுபார்க்க நிறுத்தப்பட்டதுங்க. அப்போது அந்த பகுதியில் வாழ்ந்த உணம்பல் மக்களோட இருப்பை அவர் தன்னோட குறிப்புகளில் பதிவு செஞ்சார். அந்த காலத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு போப்பாய் மரம் இன்னைக்கு வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால போராட்டங்களுக்கு அப்புறம் 2011 வருஷம் உணம்பல் மக்களோட பாரம்பரிய நிலங்களுக்கு மேலே பூர்வீக உரிமை அங்கீகரிக்கப்பட்டது. இது கலாச்சாரத்தோட அடையாளத்தையும் நில உரிமையையும் பாதுகாக்கும் முக்கியமான முன்னேற்றமாக அமைஞ்சதுங்க. இன்னைக்கு உணம்பல் மக்கள் தங்களோட மொழி, பண்பாடு மற்றும் இயற்கை மரபுகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குல்ல, ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் பற்றியும் அவங்களோட மொழியை பற்றியும் தெரிஞ்சிக்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தாங்க தோணுது. ஆனால் இன்னைக்கு நேரம் இல்லை, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து தடவ வேணீர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரவணா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அவரோட ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். தஞ்சாவூர்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் அவருடைய வெற்றி இருந்திருக்குங்க. ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தர். 1968 தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமத்தில், சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாய நிலம் சார்ந்த ஒரு ஊர். அங்கே ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் ஸ்ரீதர் வேம்பு பிறக்கிறாருங்க. அவரோட அப்பா சென்னையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சாதாரண குமாஸ்தாவாக பணி செஞ்சிட்ருக்கிறார். இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஆரம்ப கல்வி சென்னை மாநகராட்சி பள்ளியில் தான் வந்து இருக்குதுங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி சாஃப்ட்வேர் அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியாது. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கு படிப்பு மேலே ஒரு பெரிய ஆர்வம், ஒரு பிரியம் இருந்ததுங்க. தமிழில் தான் அவர் படித்தாலும் மேக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அறிவியலும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்ப அதில் நல்ல மதிப்பெண்களும் பெற்றாருங்க. ஒரு கட்டத்தில் விடாமுயற்சியோட இந்தியாவோட டாப் கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடியில் அவர் வந்து சீட்டு வாங்குறாருங்க. 1989 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அவர் வந்து முடித்ததும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. பொதுவாக ஒரு டிகிரி முடிச்சிட்டாலே அடுத்து ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினப்பாங்க. ஆனால் அவர் இன்னும் ஏதாவது பெருசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் தான் வந்து பிறக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில், அதாவது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை, அதற்கப்புறம் பிஹெச்டி முடிக்கிறாருங்க. தமிழ் மீடியத்தில் படித்த ஒருத்தர் தஞ்சாவூர் மண்ணில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பயணம் பண்ணி அங்கே இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிக்கிறார். அதற்கப்புறமா பிஹெச்டி முடித்த உடனே அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான குவால்காம் அப்படின்ற நிறுவனத்தில் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாருங்க. ஒரு வேலை அவருக்கு வந்து கிடைக்குது. சாண்டியாகோ நகரத்தில் சொகுசான ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைது. நிறைய சம்பளம், கை நிறைய டாலர்ஸில் சம்பளம், அதே மாதிரி கார் பங்களான்னு அவரோட வாழ்க்கை அப்படியே வந்து இருந்திருக்கும். ஆனால் அங்கே தான் ஸ்ரீதர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவரோட மனசு முழுக்க ஏதாச்சும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம நாட்டுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவரோட மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. 1996 ஒரு தைரியமான முடிவெடுக்கிறாரு. எல்லாருமே அமெரிக்காவில் அங்கேயே செட்டில் ஆகிடலாம், க்ரீன் கார்டு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. 2 கம்ப்யூட்டர் வச்சு தன்னுடைய சகோதரர்கள் அதுக்கப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து அட்வென்ட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஜோகோ நிறுவனமாக வந்து மாறுனுச்சுங்க. தொடர்ந்து இவரோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை, நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் இதெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுடா.
2: என்ன மச்சான் லவ்வா?
1: அட லவ் இல்ல மச்சான், டீயே. மூணு வேளைக்கு மூணு டீ குடிக்காம இருக்கவே முடியாது.
2: மச்சான் நீ டீ இவ்வளவு குடிக்கிறல்ல, உன்னால குடிக்கவே முடியாத டீ ஒண்ணு இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: அது என்ன டீரா? சொல்லு, இப்பவே போய் குடிச்சிடறேன்.
2: அதுவா கார்?

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் ஒயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்ரீதர் வேம்பு. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஜோகோ அப்படின்ற அந்த நிறுவனத்தோட ஒரு அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர். 2000களுடைய தொடக்க காலத்தில், அதாவது 2000 அந்த ஒரு காலகட்டத்தில் .com பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு அதை வந்து சொல்லலாம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஐடி கம்பெனிகள் வந்து திவாலாயிருச்சுங்க. அப்போ ஸ்ரீதர் அவர்களுடைய கம்பெனியும் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான நஷ்டத்தை வந்து சந்திக்குது. கம்பெனியில் இருந்த நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து கம்பெனியை விட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்ரீதர் அவர்கள் வந்து கம்பெனியை வந்து நெட்ஒர்க்கில் இருந்து கிளவுட் சாஃப்ட்வேருக்கு வந்து மாற்றுறாரு. வேறு யாராச்சும் இருந்தால் சரி இதோட இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அப்படியே வந்து பின்வாங்காமல் கம்பெனியை வந்து நெட்ஒர்க்கில் இருந்து கிளவுட் சாஃப்ட்வேருக்கு வந்து மாற்றுறாருங்க. 2009 பார்த்தீங்க அப்படின்னா ஜோகோ அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்குறாரு. அப்போ அமெரிக்காவோட மிகப்பெரிய சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடது. ஜோகோவோட வளர்ச்சியை பார்த்து அவங்களுமே வந்து ஓரளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஜோகோவோட வளர்ச்சி அப்படின்றது இருக்குதுங்க. ஜோகோவை எப்படியாவது விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் வேம்புவை அந்த நிறுவனத்தோட முக்கிய நபர்கள் அணுகிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த தொகை ரொம்ப ரொம்ப அதிகமானது, கிட்டத்தட்ட பல 100 மில்லியன் டாலர்கள். அதை வச்சு ஸ்ரீதர் அவர்களுடைய 7 தரமுறைகளும் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு அதிகமான ஒரு அமௌண்ட். ஆனால் அதை அவர் வந்து மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கம்பெனி விற்கிறதுக்காக இல்லை, நான் பணத்துக்காக இதை ஆரம்பிக்கலை, என்னுடைய ஊழியர்களுடைய உழைப்பும் என்னோட சுதந்திரத்தையும் நான் காசுக்காக அடகு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாருங்க. அப்படின்னும் சொல்லிட்டு அந்த டீலை வந்து கேன்சல் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்குமே ஜோகோ நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடும் இல்லாமல் ஸ்ரீதரோட சொந்த உழைப்பாலேயே வளர்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஜோகோ அந்த நிறுவன ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஒரு வெற்றி கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. பொதுவாக ஐடி வேலை அப்படின்னா நிறைய படிச்சிருக்கணும், அதே நேரத்தில் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும், நல்லா இங்கிலீஷ் பேசணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குங்க. ஆனால் ஸ்ரீதர் வேம்பு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அதை மறுத்திருக்காரு. அதாவது டிகிரி படிக்க முடியாமல் நிறைய திறமையோட லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு திறமை இருந்தும் அவங்களால அந்த வறுமையிலிருந்து வர முடியல, அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாருங்க. 2004 2004 ஜோகோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஜோகோ பள்ளிகளை வந்து ஆரம்பிக்கிறார். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை, 12வது இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருந்தாலே வந்து போதும். திறமை இல்லாட்டியும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும் அங்கே வந்து போகலாம். அப்படி நிறைய கிராமத்துலேருந்து நிறைய 12th டிப்ளமோ படித்தவங்க அங்கே போயிட்டு கற்றுக்குறாங்க, அங்கே சாஃப்ட்வேர் கோடிங் வந்து சொல்லித்தராங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும், இப்போ ஒரு டேலியே நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா டேலி கோர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணால் நாம் ஃபீஸ் கட்டி கற்றுக்கிற மாதிரி இருக்கும், எல்லா கோர்ஸுமே அப்படி தான். ஆனால் இந்த ஜோகோ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் கொடுத்து உதவித்தொகை கொடுத்து கற்றுத்தராங்க இந்த ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் இது எல்லாத்தையுமே. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களையே வந்து அந்த ஜோகோன் கம்பெனியில் வேலைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த ஜோகோ நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு 20% ஊழியர்கள் இந்த மாதிரி வந்து அங்கேயே வந்து படித்து அங்கேயே வந்து வேலைக்கு வந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எந்த ஒரு பெரிய காலேஜ்லேயும் படிக்காதவங்க, டிகிரி சர்டிஃபிகேட் கூட வந்து இல்லாதவங்க, ஆனால் அவங்களுக்கு திறமை இருந்தது, அதனால் வந்து அந்த ஒரு வேலையை அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட அந்த வெற்றி கதையை வெற்றி பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். நம்ம நிலையின் 9 7 8 7 7 0 107.8 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஜோகோ அப்படின்ற அந்த நிறுவனத்தோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஒரு வெற்றி கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் வந்து இருக்கிறாரு. 2020 ஃபோர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இந்திய பணக்காரர்கள் வரிசையில் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்தோட இந்திய மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா பல ஆயிரம் கோடிகள், 55வது இடத்துல ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதாவது இவ்வளோ பெரிய பணக்காரர் வந்து எங்கே இருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க, நியூயார்க் இல்லையா லண்டன் இல்லையா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 அக்டோபரில் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து அமெரிக்கா வாழ்க்கையை வந்து முழுவதுமாக விட்டுட்டு தமிழ்நாட்டு தான் அவருடைய நேட்டிவ் தென்காசி, தஞ்சாவூர் அவருடைய நேட்டிவ் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்தளம்பாறை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து குடியேறாருங்க. அங்கே வந்து ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் வந்து தங்கி வேட்டு சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிளில் கிராமத்தில் ரோட்டில் அப்படியே வந்து ரவுண்ட்ஸ்லாம் வந்து வருவாருங்க. அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த குளங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து தூர் வாருவாருங்க. தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய உதவிகளும் வந்து செய்வாருங்க. அங்கே இருந்துக்கிட்டே அவருடைய பிஸ்னஸை அவர் வந்து அவர் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட ஊழியர்களை அவர் வந்து அங்கேருந்தே கிளவுட் மூலியமாக நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி அவர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நடத்தணும் அப்படின்னா சென்னை, பெங்களூரு, சிட்னி அப்படின்னு வெளியூர்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு இல்லை, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இணைய வசதி இன்டர்நெட் இருந்தால் போதும், இங்கேருந்தே உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. அவருடைய அந்த ஒரு அசாத்தியமான கிராமப்புற சேவைக்காகவும் தொழில்நுட்ப புரட்சிக்காகவும் 2021 இந்திய அரசு நம்ம நாட்டோட உயரிய பத்மஸ்ரீ விருதையும் வந்து வழங்கி கௌரவிச்சிருக்குங்க. அதே வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய பாதுகாப்பு மன்றத்தோட NSAB ஆலோசகராகவும் ஸ்ரீதர் அவர்கள் வந்து நியமிக்கப்படுறாருங்க. இவருடைய வெற்றி ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே, யங்ஸ்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஐடியா வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இவரோட கதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்குங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.